நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 19 தேதி 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 நாள் இன்று வெள்ளிக்கிழமை மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 5:53. நாளொரு குரல் தெய்வ திருமறை திருக்குறளின் இன்றைய குரல் அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள

126வது குறள். ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடங்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதன் பொருள், ஒரு பிறப்பில் ஆமை போல ஐம்பொறிகளையும் அடக்கியாள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது. இதைத்தான் திருவள்ளுவர் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடங்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார். நாளொரு குறள் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:54. நிகழ்ச்சி நிரல். இன்று நமது முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க மனம் அது செம்மையானால். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னியஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலில் இருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தேவையற்ற பொருட்கள் சிக்கிக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை மருத்துவர் டாக்டர் ஷியாமலா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை. கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜா குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல்.

நண்பகல் 12 மணிக்கு சிந்திக்க ஒரு நிமிடம் நாடகம். எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நாடகத்துறையின் பயணம் குறித்து சி பிரமீளா மேரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி ஆஷா. 2:15 என்றும் இணையவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பேச்சு. இதில் இடம்பெறுவது ஒரிய மொழி பாடல். எழுதியவர் கே சி பனித்ரகி. இசை அக்ஷய்குமார் முகந்தி. நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 2:55 வானிலை இருக்கை சென்னேஞ்சல். 3:10 பராமரிப்பு பணி காரணமாக 3:10 முதல் 5 மணி வரை முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுதில் கடிதம் என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரையிசை.

இன்று மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 மணி வரை, பின்னர் 8:00 முதல் 8:58 மணி வரை திரையிசை, இரவு 7:25 கூழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் கே ஸ்ரீமதி அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மொழி, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள்.

யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பகல் 2 மணி, பிற்பகல் 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய

இருந்து அஞ்சலாகும். மாலையாறு 10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம். காலை 7:35 வணக்கம் மக்களே, 8:02 to 8:30 நம்ம புதுவை நேரலையில் ஆர்ஜே ரத்னவள்ளி, 8:58 சைம்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. இவையாவும் 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகளில் சில. நேரில் இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனை எடுத்து இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: that the Narendra Modi-led government has scientifically increased border infrastructure by 400%. Referring to the Vibrant Villages program, the Home Minister said that under the initiative, efforts are being made to prevent migration, create jobs and ensure 100% implementation of government welfare schemes. The BJP has announced the names of Sukhendu Sekhar Roy, Sushmita Dev and Prakash Chigbaraik as its candidates for the Rajya Sabha by-polls in West Bengal. The by-polls to these seats will be held on the 24th of this month. The three leaders recently quit the All India Trinamool Congress and joined the BJP. Former Iranian Supreme Leader Ayatollah Ali Khamenei has been laid to rest at the Imam Reza Shrine in Mashhad as thousands of supporters gathered to pay their final farewells. His eldest son, Sayyid Mustafa Khamenei, performed the ritual prayers. Ayatollah Ali Khamenei was killed in US-Israeli strikes on 28th of February this year, triggering a widespread conflict across the West Asia region. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. The teams were goalless at half-time, but France took control in the second half, with Kylian Mbappe scoring this in the 60th minute and Ousmane Dembele doubling the lead in the 66th minute. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி
2: இனித்தானும் நல்லவை கேட்க. மனம் அது செம்மையானால் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: நாம் சந்தோஷமாக இருப்பதற்கும் சாதனைகள் பல புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நமக்கு முக்கியமான தேவை எது தெரியுமா? மன நிம்மதி மட்டும்தான். மனம் என்பது நம்மால் வகுக்கப்படும் வரையறைக்குள் அடங்காது. மனதை அடக்குவதற்கு எந்த சட்டமும் கிடையாது. அது ஒரு சமயம் அடங்குவது போன்று தோற்றமளிக்கும் உணர்வை கொடுக்கும், அடுத்த கணமே அலைகடல் போல ஆர்ப்பரிக்கும். இப்படி நிலை கெட்ட அலைபாய்கின்ற மனதினால் நாம் அமைதி இழந்து தவிக்க நேரிடுகிறது. அதீத மகிழ்ச்சியும் அளவுக்கு மிஞ்சிய கவலைகளும் நம்மை விட்டு தொலைதூரம் விலக்கி வைக்கப்பட வேண்டும். மனிதனை மற்ற உயிர் இனங்களில் இருந்து வேறுபடுத்தி காட்ட உதவுவது மனமே. ஏனெனில் மனிதனையும் மனதையும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. மனமானது நமது நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் நிலைக்களனாக இயங்குகிறது. மனித வாழ்க்கை திருப்திகரமாக வளமாக அமைய வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக கொண்டு வாழ வேண்டியது அவசியம். மனித குலத்துக்கே உரிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐம்புல இன்பங்களை அடக்கி அவற்றை அளவோடு பயன்படுத்தி வாழ்ந்தாலே போதும். சிறந்த வாழ்க்கைக்கு நிறைவான மனம் வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்களே செயல்களாகவும் குணங்களாகவும் வெளிப்படுகின்றன. எனவேதான் மனதை அதன் போக்கில் போகட்டும் என்று விலகி நிற்காமல் அதனை நேர்மறை திசையில் திருப்புவதே மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான அவசியமான செயலாகும். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பொம்மைகளை உண்மைகள் என்று நம்பி நமது மனம் என்னும் ரதமானது எதிர்த்திசையில் ஓடுகிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் சேரும் இடம் இன்னும் வரவில்லையே, நம் இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று புலம்புவதில் அர்த்தமில்லை. எனவே மனதினை அன்பும் கனிவும் மனித நேயமும் கொண்ட நல்ல மனமாக மாற்றி அமைக்க வேண்டும். நாம் முன் செய்த வினை பயன் காரணமாக மனமும் அதனோடு சேர்ந்து நம் மதியும் கெட்டு உலக விஷயங்களிலே உழன்று தானும் அழிந்து உயிரையும் பேரின்ப நிலையை அடைய ஒட்டாமல் தடுத்து அழித்து விடுகிறது. எனவேதான் மனதை நல்வழிப்படுத்த உயிர்களிடத்து அன்பையும் உண்மை பரம்பொருளாம் இறைவனிடத்து பக்தியையும் ஆத்மார்த்தமாக செலுத்தும்படி செய்ய வேண்டும். இதையே

0: நான் வள்ளலார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்க்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று மனம் உருகி இறைவனிடம் வேண்டுகின்றார். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதனையே நாம் மற்றவர்களுக்கு முழுமையாக மனதார செய்தால் உறவுகள் மேம்படும், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனதில் நம்பிக்கையும் நிலைப்பாடும் நிச்சயமாக வேரூன்றும் என்பது உறுதி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. தினந்தோறும் காலை 6:15 சக்தி பெற, புத்தி பெற, முக்தி பெற இறையொருள் வேண்டி வலம் வருகிறது தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:33. நேயர்களை சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள் அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்புங்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியிலே 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 26 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் இன்று இரவை பாசனங்களில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: காத்தமுத்து தென்னந்தோப்புக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வர காணுமே. சரி, அவர் வர்றதுக்குள்ள தென்னை மரத்துல ஏறிய ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிட்டு வருவோம். ஏறுவோம். அப்பாடா, ஒரு வழியா தென்னை மரத்துல ஏறி உக்காந்துட்டோம். சரி, ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிடுவோம். ஆஹா, இளநீர் நல்லா தித்திப்பா இருக்குது. அங்க பாரு, தென்னை மரத்துல எவ்வளவு குயில்கள். ஆஹா, பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு.

0: தென்னந்தோப்புல கருத்தமுத்து இருக்கிறதா சொன்னாங்க வீட்டில். இங்கே வந்து பார்த்தா ஆளை காணோம், ஆனால் சைக்கிள் நிற்கிது. எங்கே போயிருப்பார்? இது என்னடா, அது ஒரு தென்னை மட்டும் மேலேந்து விழுது, அது எளனியை வெட்டி சாப்பிட்டா ஒரு மட்டை மட்டும் விழுது. ஐயோ, யாராவது பேயா? என்னது, யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேடுச்சு.
1: நான் தான் கருத்தமுத்து.
0: என்னது, கருத்தமுத்தா?
1: ஆமா.
0: அப்பா கருத்தமுத்த, எங்கப்பா இருக்கிற? பயமா இருக்குப்பா.
1: கருத்தமுத்தா பயந்துட்டாப்பா, மேல பாருப்பா, தென்னை மரத்துல மேல பாரு.
0: ஏப்பா கருத்தமுத்து.
1: ஆமா.
0: ஏப்பா தென்னை மரத்துல உட்காந்துட்டு என்னப்பா பண்ற?
1: கருத்தமுத்த, நீ இங்க வருவனு தெரியும், அதனாலதான் உன்னை பயமுறுத்துறதுக்காக தென்னை மரத்துல ஏறினா. ஏறினதோ ஏறணும், அப்படியே ஒரு ரெண்டு இளநீ வெட்டி சாப்பிடலான்னு சாப்பிட்டப்பா.
0: ஏப்பா நீ சாப்பிட்டதுதான் சாப்பிட்ட, எதுக்குப்பா மட்டைய திடீர்னு போட்ட?
1: உன்னை பயமுறுத்துறது தான்.
0: சரிப்பா சரிப்பா, என்ன பயமுத்துனதுல எனக்கு ஈரோ குலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ முதல்ல பார்த்து இறங்கி வாப்பா.
1: ஆ சரி சரி காதுமுத்த. இறங்கிட்டுப்பா காதுமுத்த. இப்படி கயிற்று கட்டில உட்காருப்பா, ரொம்ப பயந்து போயிருக்கிறா. இப்படி உட்காரு உட்காரு.
0: ஆமாப்பா, காலை நேரத்தில் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா.
1: இந்த நீயும் ஒரு எள்ளி சாப்பிடு, வெட்டுறான்.
0: ஆ சரிப்பா சரிப்பா.
1: இந்த குடிப்பா குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா.

0: ஏப்பா, இளநி ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
1: என் வீட்டு மரம்ல இளநி சூப்பரா இருக்கும். தண்ணியை தித்திக்கும். கதை முதா ஒன்னு கேரளான்னு பார்த்தா ஞாபகம் வந்துருச்சுப்பா. போன வாரம் மேற்கால ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினா, அதுல தண்ணி ஏற மாட்டேங்குதுப்பா. அதனால சவுக்க பயிரிடலான்னு ஒரு ஐடியா. அதான் என் பொஞ்சாதையும் சொன்னாங்க இந்த சவுக்க பயிரிடுங்கன்னு. அதனால தான் உங்ககிட்ட விவரம் கேட்குறேன், என்ன ரகமான சவுக்க பயிரிடலாம்?
0: கருத்தமுத்து, பொதுவாக சவுக்கங்கிறது வேற வழியே இல்லைன்னாலப்பா நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களை விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயி.
1: சரி,
0: முடிஞ்ச வரைக்கும் உணவுப் பொருளை கொடுக்கக்கூடியதான் நம்ம விளைவிக்கணும். வேற வழி இல்லாத நிலமா இருந்துச்சுன்னா மட்டும்தான்ப்பா இந்த மாதிரி மரங்களுக்கு போகணும். நீ சொல்றத பார்த்தா தண்ணி வேற சரியா ஏறலங்கிற.
1: ஆமாங்க முத்த,
0: இந்த மாதிரி நிலத்துக்கு சவுக்க நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப சில பேர் சொல்லுவாங்க வீரிய ஒட்டு ரகம் ஜிங்குனியானா அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது சவுக்குல. அது நல்ல உயரமா நல்லா பம்பையா போகுது, நல்லா மரம் நல்லா பருத்து நல்லா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட நாட்டு சவுக்கு தான்ப்பா ரொம்ப நல்லது.
1: அதான் காத முத்த, நாட்டு சவுக்கு ரொம்ப நல்லது.
0: ஆமாப்பா, ஏன்னா விலையும் அதிகமா கிடைக்குது. இப்ப இந்த கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த கட்டுமான பணியில, அப்புறம் அந்த காங்கிரீட் மேற்கூரை போடுறாங்க இல்லையா, அதுக்கு சென்டரிங் அமைக்கிறது, இதுக்கெல்லாம் சவுக்கு மரங்களை தான் முட்டுக்காலா பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசா இருக்குன்னா இந்த வாழை விவசாயம் பண்றவங்க எல்லாம் வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் சவுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால சவுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கதான்ப்பா செய்யுது.
1: அதுவும் அந்த நாட்டு சவுக்க.
0: ஆமாப்பா, நீ நாட்டு சவுக்கே பண்ணு. ஏன்னா அது வந்து எப்படி நம்ம வித்துடலாம்.
1: ஆமா,
0: அதனால உனக்கு இப்ப என்ன தெரியணுங்கிற.
1: அதான் என்ன சவுக்க பயிரிட்டா நல்ல லாபம் தரும்?
0: அதான் சொல்லிட்டேனப்பா, நாட்டு சவுக்கே போடு அப்படின்னு.
1: சரி, நிலம் எப்படி தயார் பண்றது, சாகுபடி முறை என்ன, உர நிர்வாகம் என்ன, இது சம்பந்தமான நிறைய தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லுப்பா.
0: சரிப்பா சரிப்பா, சொல்றேன்ப்பா. இரவ பசனமா நீ செய்ப்பா. ஏன்னா கொஞ்சம் தண்ணி உனக்கு வசதி இருக்கு, அதனால கொஞ்சம் பாருக்கு ரமிச்சு அந்த மேட்டுப்பகான பகுதிக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கொண்டு போற வழியை பாரு.
1: சரி சரி
0: சரியா. முதல்ல அந்த நிலத்துல ஒரு 20 கிலோ சணப்ப தக்க பூண்டு இத விதப்பு செஞ்சு அது வளர்ந்த பிறகு அந்த பூ பூக்குற சமயத்துல மடக்க உழுது போட்டுணும்ப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: அதுக்கு பிறகு ஆட்டுக்கடையோ மாட்டுக்கடையோ கட்டி அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு ஓட்டணும். 3 அடி அகலம் 3/4 அடி உயரம் கொண்ட பாறுகளை அமைக்கணும். பாருக்கு பார் 1.5 அடி இடைவெளி இருக்கணும். இதை நம்ம வாய்க்கால நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருடைய ஒரு ஓரத்துல மட்டும் சவுக்கு கன்றுகளை நம்ம நடணும். 3/4 அடி ஆழம் குழி எடுத்து ஒரு 250 கிராம் மண்புழு உரம் அதை அதுல போட்டு நம்ம கன்றுகளை நடவு செய்யணும். கன்றுக்கு கன்று 3 அடி இடைவெளி இருக்கணும்ப்பா. இது பாத்துக்கப்பா.
1: சரி சரி சரி.
0: கன்று நடவு செஞ்ச அன்னைக்கு உயிர் தண்ணி விடணும். அதுக்கு பிறகு மண்ணோட தன்மைக்கு ஏற்ப நாம தண்ணி பாய்ச்சணும்ப்பா. சரியா?
1: சரி சரி.
0: தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவதற்கு தான் நம்ம பார் அமைக்கிறோம். இந்த சவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவையில்லாத ஒரு பயிர் தான். வாய்க்கால்ல நம்ம தண்ணி பாய்ச்சிரோம் இல்லையா, அதனால அந்த பார் இருக்குல்ல அதுல வந்து நம்ம ஒரு 3 மாசத்து பயிரா இருக்கக்கூடிய நிலக்கடலை அப்புறம் உளுந்து இதெல்லாம் ஊடு பயிரா சாகுபடி செஞ்சு நம்ம ஒரு லாபம் பார்க்கலாம். பின்னாடி ஒரு 7-8 மாசம் ஆகி போச்சுன்னா நம்ம வந்து பக்க கிளைகள்லாம் எடுத்து விட்டு கவாத்து செய்யணும். கவாத்து செஞ்சு நம்ம அப்படியே நேரம் விட்டுருணும்ப்பா.
1: ஓஹோ, சரி சரி.
0: சில பேர் 1 வருஷம் கழிச்சு கூட கவாத்து செய்யறாங்க. அது வந்து கன்றுடைய வளர்ச்சியை பொறுத்துப்பா. நம்ம அதுக்கு பிறகு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். நடவு செஞ்ச முத ஆண்டு நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினா போதும்ப்பா. சவுக்குக்கு அவ்வளவு தண்ணி தேவையில்லை.
1: சரி சரி சரி.
0: 2வது வருஷத்துலேருந்து ஒரு 20-25 நாளைக்கு ஒரு தடவை கூட தண்ணி பாய்ச்சலாம். இந்த மாதிரி பார்த்துக்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா நேரா மரத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னா நமக்கு நல்ல லாபம் பின்னாடி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கவாத்து செய்யறப்ப நமக்கு மிளார் நிறைய உழுந்து கிடக்கும்.
1: ஆமா,
0: சவுக்க மிளாரு.
1: அது என்ன பண்ணலாம்?
0: எப்பா ஒரு காலத்துல கிராமத்துல அதை எடுத்துட்டு போய் அடுப்பெரிப்பாங்க.
1: செங்கல் சூழலையா?
0: வீட்லயே அடுப்பறிப்பாங்கப்பா மிளார் வச்சு. இப்ப எல்லாம் வந்து எல்லாம் கேஸ் ஸ்டவ் ஆகி போச்சு.
1: ஆமா, காலம் மாறி போச்சு.
0: அதனால சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க.
1: அந்த சவுக்கு மிளார வச்சுட்டு அப்புறம் என்னதான் பண்றது?
0: அதுக்கெல்லாம் இப்ப ஒரு மிஷின் வந்திருக்கு. அந்த மிளார எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணி

0: பாறை இடைவெளியில நம்ம வாக்கியா இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல போட்டு மக்க விட்டோம்னா அருமையான தழைச்சத்து நமக்கு கிடைச்சிடும்.
1: ஓஹோ, நல்ல ஐடியாச்சு,
0: புரியுதா? 3 வருஷம் கழிச்சு இந்த மரம் நல்லா விலைக்கு போகும், உனக்கு வந்து அதிகமா இந்த 3 வருஷமும் செலவு இருக்காது, நீ அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. சவுக்கும் வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான், பின்னாடி வந்து உனக்கு நல்ல லாபம் இருக்கும்.
1: சரி சரி,
0: அதனால நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி காதமுத்து, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் சவுக்க போட்டா என்ன நஷ்டத்துல வருமானு. நீ சொல்றத பார்த்தா நல்ல லாபம் வரும் பழுது 4-5 வருஷத்துக்குள்ள.
0: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான்.
1: அப்ப நாட்டு சவுக்கே நான் பயிரிடுறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் பண்ணுப்பா.
1: சரி சரி சரி,
0: சரி போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வாப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை இரவி பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் உரையாடியவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தமளிப்பதாக உள்ளது என்று

0: குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஜூலை 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலாப் பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20 சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று

0: நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:25.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
3: தட்டான் வாழ்நாளில் பெரும்பகுதியை லார்வா நிலையிலேயே கழிக்கிறது. லார்வா நிலையில் இருக்கும்போது இது நீரில் உள்ள கொசுக்களின் முட்டைகள், லார்வாக்கள், தன்னைவிட சிறிதாக உள்ள பூச்சிகள், புழுக்கள் ஆகியவற்றை உணவாக்குகிறது. வளர்ந்த பூச்சியானது பறந்து கொண்டே சிறு பூச்சிகள், கொசுக்கள், ஈக்கள், பட்டாம்பூச்சிகள் ஆகியவற்றை உண்ணுகிறது. இது ஒரு நாளைக்கு 30 முதல் 100 வரை எண்ணிக்கை கொண்ட கொசுக்களை உண்ணுகிறது. இப்பூச்சியின் வேட்டை முயற்சியில் 95% வரை வெற்றி வாய்ப்பினை பெறுகிறது. இந்த வளர்ந்த தட்டான் இனத்தை பொறுத்து சில வாரங்கள் முதல் 1 வருடம் வரை மட்டுமே இவை உயிர் வாழ்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த தட்டான் பூச்சிகள் கொசுக்களை அழிப்பதற்கும் மற்றும் தீங்கு விளக்கும் பூச்சிகளை அழிப்பதற்கும் மனிதர்களுக்கு பெரிதும் உதவுகின்றன. எனவே நாம் ஒவ்வொருவரும் தட்டான் பூச்சியை பாதுகாப்பது நம்முடைய இன்றியமையாத கடமையாகும். தட்டானது லார்வா பருவத்தில் நீரில் உள்ள கொசுக்களின் முட்டைகளை உணவாக்குகிறது. வளர்ந்த நிலையில் கொசுக்கள், ஈக்கள், எறும்புகள் உள்ளிட்ட கெடுதல் விளைவிக்கும் பூச்சிகளை உண்ணுகிறது. இது மனிதர்களுக்கு கெடுதல் செய்யும் பூச்சிகளை அழிக்கும் இயற்கை பூச்சிக்கொல்லியாக செயல்பட்டு பூச்சி மாசுபாட்டை குறைக்கிறது. மேலும் இப்பூச்சி கொசுக்கள், ஈக்கள் உள்ளிட்ட கெடுதல் செய்யும் பூச்சிகளை அழிக்கும் செயற்கை பூச்சிக்கொல்லியின் பயன்பாட்டினை குறைக்கிறது. இதனால் நம்முடைய பொருளாதாரம் மிச்சமாவதோடு செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டினால் உண்டாகும் சுற்றுப்புறல் சீர்கேடுகள் குறைகின்றன. வளமான, சுத்தமான நீர் வாழிடத்திற்கான அறிகுறியாக இப்பூச்சி அறியப்படுகின்றது. ஏனெனில் முட்டை, லார்வா, வளர்ந்த நிலை என இப்பூச்சியின் எல்லா நிலையிலும் இதற்கு நன்னீர் வாழிடமே தேவை. தட்டான் பூச்சியானது கொசு, ஈ, சிறு பூச்சிகளை உணவாக கொள்கிறது. மேலும் பறவைகள் மற்றும் சிறு விலங்குகளுக்கு இது உணவாகவும் பயன்படுகிறது. எனவே இப்பூச்சி உணவு சங்கிலின் நடு இடத்தை பெறுகின்றது. இதனுடைய அழிவால் கொசு, ஈ உள்ளிட்ட சிறு பூச்சிகளின் பெருக்கத்திற்கும் மேல்நிலை விலங்குகளின் உணவு தட்டுப்பாட்டிற்கும் வழிவகுக்கும். தட்டானில் தன்னுடைய 4 இறக்கைகளும் தனித்தனியாக அசைக்கவும், கட்டுப்படுத்தவும், மேலும் கீழும் அசைக்கவும், முன்னும் பின்னும் சுழற்றவும் முடியும். எனவே இப்பூச்சியால் மேல் நோக்கி, கீழ் நோக்கி, பின்னோக்கி, முன்னோக்கி பறக்கவும், பறந்தபடி ஒரு இடத்தில் நிற்கவும் முடியும். அதேபோல் இப்பூச்சியால் வேகமாகவும் மெதுவாக திடீரென்று திரும்பவும். தட்டான்களின் இன்றைய நிலையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு மனிதனுடைய செயல்பாடுகளால் பெரும்பான்மையான குளம், குட்டை போன்ற நீர்நிலைகள் அழிக்கப்பட்டுவிட்டன. மேலும் இருக்கின்ற நீர்நிலைகளில் உள்ள நீர் மாசுபாடு அடைந்துள்ளது. இதனால் நன்னீரை வாழிடமாக கொண்ட தட்டான் பூச்சியின் வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாகவே

உள்ளது. இயற்கை பூச்சிக்கொல்லியான தட்டாம்பூச்சிகள் அழிவால் கொசு மற்றும் ஈக்களின் ஆதிக்கம் அதிகரிக்கவே செய்து புதுவிதமான நோய்கள் மனிதர்களை தாக்குகின்றன. வேளாண் சூழலில் தட்டானின் முதன்மையான பங்குகளை குறித்து பார்க்கும்பொழுது வேளாண்மையில் தட்டான் பூச்சிகள் தும்பி மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை இயற்கை பூச்சிக்கொல்லியாக செயல்பட்டு பயிர்களை சேதப்படுத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துகின்றன. நெல், கரும்பு போன்ற பயிர்களை தாக்கும் தத்து பூச்சிகள், அசுவினி பூச்சிகள், அந்துப்பூச்சிகள் மற்றும் இலைப்பேன் போன்றவற்றை இவை உணவாக உட்கொண்டு அழிக்கின்றன. பயிர்களை நாசம் செய்யும் பூச்சிகளை உண்பதோடு விவசாயிகளின் உழைப்பை குறைத்து பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தேவையும் பெருமளவில் குறைக்க உதவுகின்றன. தட்டான்கள் பறக்கும் போதே மற்ற பூச்சிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவை. இவை வேட்டையாடுவதில் 95% துல்லியமானவை என்பதால் வயல்களின் பூச்சிகளின் பெருக்கத்தை தடுத்து இயற்கை சமநிலையை பேணுகின்றன. தட்டான்கள் ஆரோக்கியமான நீர்நிலைகள் மற்றும் சுத்தமான சூழ்நிலையில் மட்டுமே வாழக்கூடியவை. எனவே இவை அந்த பகுதி நிலம் நஞ்சற்றது என்பதை உணர்த்தும் இயற்கை குறிகாட்டிகளாகவும் செயல்படுகின்றன. எனவே நீர்நிலையை கேடு விளைவிக்கும் மனித செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு தட்டான் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்வை செழிக்க செய்வது புவியின் உயிர் சூழலை

0: பூச்சிகளின் பெருக்கத்தை தடுத்து இயற்கை சமநிலையை பேணுகின்றன. தட்டான்கள் ஆரோக்கியமான நீர்நிலைகள் மற்றும் சுத்தமான சூழ்நிலையில் மட்டுமே வாழக்கூடியவை. எனவே இவை அந்த பகுதி நிலம் நஞ்சற்றது என்பதை உணர்த்தும் இயற்கை குறிகாட்டிகளாகவும் செயல்படுகின்றன. எனவே நீர்நிலையை கேடு விளைவிக்கும் மனித செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு தட்டான் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்வை செழிக்க செய்வது, புவியின் உயிர் சூழலை மேம்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையை காக்கும் தட்டான் பூச்சிகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் செல்வ வெங்கடேசன் அவர்கள்.
2: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. சிந்தனை மலர். நாம் எவ்வளவு செய்யப்போகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு செய்யப்போகிறோம் என்பதே முக்கியம். அதிகமாக செய்வதை காட்டிலும் செய்வதை திருத்தமாக செய்தலே சிறப்பு. ரஸ்கின் அவர்களின் நற்சிந்தனை இது. நாம் எவ்வளவு செய்யப்போகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு செய்யப்போகிறோம் என்பதே முக்கியம். அதிகமாக செய்வதை காட்டிலும் செய்வதை திருத்தமாக செய்தலே சிறப்பு. ரஸ்கின் அவர்களின் நற்சிந்தனை இது. சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:35 நகருளா, 8:02 8:30 தகவல் தளம், 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேரு விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். புதுவை புதுமையில் இனி
3: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: ஜூலுக் கழகம் ஆரம்பமாயிற்று. அப்பொழுது நான் ஜோகனஸ்பர்க்கில் வக்கீல் தொழில் நடத்தி கொண்டிருந்தேன். அச்சமயம் எனது சேவையை தேசிய சர்க்காருக்கு அளிக்க வேண்டும் என்று எண்ணினேன். என் சேவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை குறித்து மற்றொரு அத்தியாயத்தில் கவனிப்போம். ஆனால் அவ்வேளை புலனடக்கத்துறையில் என்னை வெகு தீவிரமாக சிந்திக்க செய்தது. வழக்கம்போல இதை குறித்தும் என் சக ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்தேன். பிள்ளை பேரும் அதன் விளைவாக ஏற்படும் குழந்தை வளர்ப்பும் பொதுஜன சேவைக்கு உகந்தவை அல்ல என்பது எனக்கு உறுதியாகப்பட்டது. கழகத்தின் போது சேவை செய்வதற்கு சௌகரியமாக இருப்பதற்காக ஜோகன்ஸ்பர்க்கில் இருந்த என் குடித்தனத்தை களைத்துவிட வேண்டியதாயிற்று. சேவை செய்ய நான் ஒப்புக்கொண்ட ஒரு மாதத்திற்குள் எவ்வளவோ சிரமப்பட்டு வேண்டிய வசதிகளையெல்லாம் நான் செய்து வைத்திருந்த வீட்டை காலி செய்துவிட வேண்டி வந்தது. என் மனைவியையும் குழந்தைகளையும் போனிக்ஸ்க்கு கொண்டு போய் விட்டுவிட்டு நேட்டால் படையுடன் சேர்க்கப்பட்டிருந்த இந்திய வைத்திய படைக்கு தலைவனாக சென்றேன். அதிக கஷ்டங்களுடன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அணிவகுத்து செல்ல நேர்ந்த அச்சமயத்தில்தான் முடிவான எண்ணம் என் மனத்தில் பளிச்சென்று உதயமாயிற்று. அதாவது, சமூகத்தின் சேவைக்கே என்னை இந்த வகையில் அர்ப்பணம் செய்து கொள்ள விரும்பினால் பிள்ளைப்பேற்றில் அவாவையும் பொருள் ஆசையும் அறவே ஒழுத்திவிட்டு குடும்ப கவலையினின்றும் நீங்கியதான வானப்பிரஸ்த வாழ்க்கையை நான் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உதயமாயிற்று. அக்கழகம் சம்பந்தமாக எனக்கு 6 வார காலமே வேலை இருந்தது. ஆனால் இந்த குறுகிய காலம் என் வாழ்க்கையில் மிக முக்கியமானதாயிற்று. விரதங்களின் முக்கியத்துவம் முன்பு இருந்ததை விட எனக்கு இன்னும் அதிக தெளிவாக விளங்கியது. ஒரு விரதம் உண்மையான சுதந்திரத்தின் கதவை அடைத்து விடுவதற்கு பதிலாக அக்கதவை திறந்து விடுகிறது என்பதை உணர்ந்தேன். போதிய அளவு உறுதி என்னிடம் இதற்கு முன்னால் இல்லை. என்னிடத்திலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளின் அருளிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. என் மனம் சந்தேகமாகிய அலைப்பொங்கும் கடலில் அங்கும் இங்கும் அலைப்புண்டு அல்லல் பட்டு கொண்டிருந்தது. இதனாலேயே அச்சமயம் வரையில் நான் வெற்றியடையவில்லை. ஒரு விரதத்தை மேற்கொள்ள மறுப்பதனால் மனிதன் ஆசை வலைக்கு இழுக்கப்பட்டு விடுகிறான். ஒரு விரதத்தினால் கட்டுண்டு விடுவது நெறியற்ற வாழ்க்கையிலிருந்து உண்மையான ஏக பத்தினி மனவாழ்வுக்கு செல்வதை போன்றது என்பதை அறிந்து கொண்டேன். முயற்சி செய்வதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் விரதங்களினால் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை என்பது பலவீனத்தின் புத்தி போக்கு. எதை விளக்க வேண்டும் என்று இருக்கிறோமோ அதனிடம் உள்ளூர ஆசை இருந்து வருகிறது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இல்லையானால் முடிவான தீர்மானத்திற்கு வந்துவிடுவதில் என்ன கஷ்டம் இருக்க முடியும்? பாம்பு என்னை கடித்துவிடும் என்பது எனக்கு தெரியும். அதனிடமிருந்து ஓடிவிடுவது என்று உறுதி கொள்ளுகிறேன். அதனிடமிருந்து ஓடிவிட வெறும் முயற்சி செய்வதோடு நான் இருந்து விடுவதில்லை. வெறும் முயற்சிதான் என்றால் பாம்பு என்னை கட்டாயம் கடித்துவிடும் என்ற நிச்சயமான உண்மையை அறியாமல் இருக்கிறேன் என்பதுதான் பொருள். ஆகையால் வெறும் முயற்சியை கொண்டே நான் திருப்தி அடைந்து விடுவது திட்டமான செயலின் அவசியத்தை நான் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை என்பதையே காட்டுகிறது. வருங்காலத்தில் என் கருத்துக்கள் மாறிவிடுகின்றன என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்நிலைமையில் என்னை விரதத்தினால் எப்படி கட்டுப்படுத்திக் கொள்ளுவது? இத்தகைய சந்தேகமே நம்மை அடிக்கடி தடுத்து விடுகிறது. குறிப்பிட்ட ஒன்றை துறந்தாக வேண்டும் என்பதில் தெளிவான எண்ணம் இன்னும் ஏற்படவில்லை என்பதையே அந்த சந்தேகம் காட்டுகிறது. இதனாலேயே ஒன்றில் வெறுப்பு ஏற்படாத துறவு நிலைத்திராது என்று நிஷ்குலானந்தர் பாடியிருக்கிறார். எங்கே ஆசை அற்றுவிடுகிறதோ அங்கே துறவின் விரதம் இயல்பான தவிர்க்க முடியாத பலனாக இருக்கும். தீர விவாதித்து ஆழ்ந்து சிந்தித்த பிறகே 1906 நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டேன். இது சம்பந்தமாக எனக்கு இருந்த எண்ணங்களை குறித்து அதுவரையில் என் மனைவியிடம் நான் எதுவும் கூறவில்லை. விரதத்தை மேற்கொண்ட சமயத்தில் மாத்திரமே அவளை கலந்து ஆலோசித்தேன். அவளுக்கு எவ்வித ஆட்சேபமும் இல்லை. ஆனால் முடிவான தீர்மானத்திற்கு வருவதில் எனக்கு அதிக கஷ்டம் இருந்தது. அதற்கு வேண்டிய மனபலம் என்னிடம் இல்லை. எனது சிற்றின்ப இச்சையை அடக்குவது எப்படி? ஒருவன் தன்னுடைய மனைவியிடம் கூட சிற்றின்ப உறவை போக்கிக் கொண்டு விடுவது என்பது விசித்திரமானதாகவே அப்பொழுது தோன்றிற்று. ஆனால் ஆண்டவனின் அருள் பலத்தில் பூரண நம்பிக்கை வைத்து துணிந்து விரதத்தை மேற்கொண்டேன். அந்த விரதத்தை அனுசரித்து வந்திருக்கும் 20 காலத்தை நான் இப்பொழுது எண்ணி பார்க்கும்போது எனக்கு அளவற்ற ஆனந்தமும் ஆச்சரியமுமே உண்டாகின்றன. புலன் அடக்கத்தில் ஏறக்குறைய வெற்றிகரமாக அனுசரித்து வந்திருக்கும் பயிற்சி 1901 நடந்து வருகிறது. ஆனால் விரதத்தை அனுசரித்த பிறகு எனக்கு ஏற்பட்ட சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் 1906 முன்னால் நான் அனுபவித்ததில்லை. விரதம் கொள்ளுவதற்கு முன்னால் எந்த சமயத்திலும் ஆசைக்கு அடிமையாகிவிடக்கூடும் என்ற நிலையில் நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ எந்த ஆசையினின்றும் என்னை காக்கும் நிச்சயமான கேடயமாக விரதம் இருந்து வருகிறது. பிரம்மச்சரியத்தின் அபார சக்தி நாளுக்கு நாள் எனக்கு புலனாகி வந்தது. நான் போனிக்ஸில் இருந்தபோது இவ்விரதத்தை மேற்கொண்டேன். வைத்திய படைவேலை நீங்கியதும் போனிக்ஸுக்கு போனேன். பிறகு ஜோகன்னஸ்பர்க்கிற்கு திரும்பிவிட வேண்டியதாயிற்று. நான் அங்கே திரும்பிய ஒரு மாதத்திற்கெல்லாம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அடிகோலப்பட்டது. பிரம்மச்சரிய விரதம் எனக்கு தெரியாமலே என்னை சத்தியாகிரகத்திற்கு தயார் செய்து கொண்டிருந்தது போல் இருந்தது. சத்தியாகிரகம் முன்னாலேயே யோசித்து செய்யப்பட்ட திட்டம் அன்று. நான் விரும்பாமலே அது தானாக வந்தது. ஆனால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் அந்த லட்சியத்தில் கொண்டு போய்விட்டன என்பதை காண்கிறேன். ஜோகன்னஸ்பர்க்கில் அதிகமாக இருந்து வந்த வீட்டுச் செலவுகளையெல்லாம் குறைத்துவிட்டேன். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வதற்கென்றே போனதைப் போல் போனிக்ஸுக்கு சென்றேன்.
0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: நினி ஊட்டிகிறோம் நேர்களே. இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லை பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2,100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார்.

0: கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும், கார்பன் வெளியேற்றத்தில் நிகர பூஜ்யம் என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என இரு நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும் அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி

0: பரஷுராம் வெள்ளிப் பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25:24. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தேவையற்ற பொருட்கள் சிக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டைத்துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஃபாரின் பாடிஸ் இன் இயர் நோஸ் த்ரோட், அதாவது காது மூக்கு தொண்டை இவற்றில் தேவையில்லாத பொருட்கள் செலுத்திக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது மோஸ்ட் காமனா குழந்தைகளுக்கு தான் நடக்கும், ஏன்னா அவங்க தான் அறியாம இத மாதிரி ஃபாரின் பாடிஸ் ஏதாவது விளையாட்டு பொருட்கள் அந்த மாதிரி திங்ஸ் எடுத்து காது மூக்கு தொண்டையில போட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் காது, இதுல வந்து குழந்தைகள் பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அப்படி இல்லைன்னா அதை விட மழையர் குழந்தைகள் அவங்க வந்து விளையாட்டு பொருட்கள் ஏதாவது சின்ன மணி இல்ல வந்து ஸ்டோன்ஸ் இல்ல அரிசி கோதுமை தெர்மோகால் பால்ஸ் இல்ல வேற ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் பென்சில் டிப்பு பென் டிப்பு இத மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் காதுல ஏதாவது ஒரு பொருள் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா பாக்குறதுக்கு வெளியில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க அதை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றப்ப என்ன ஆகும்னா குழந்தைகள் வந்து பேனிக் ஆகி டக்குன்னு ஆட்டிடுவாங்க. அதனால என்ன ஆகும்னா வெளியில இருக்கிற அந்த ஃபாரின் பாடி வந்து டக்குன்னு காதுக்குள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி காதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா பக்கத்துல உள்ள ஜவ்வு அத மாதிரி அதை வந்து காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஃபாரின் பாடி இயர்ல இருந்தாலுமே நீங்க அருகில் உள்ள மருத்துவமனைக்கோ இல்லைன்னா வந்து காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்டயோ சென்று சிகிச்சை பார்த்துக்கிறது தான் நல்லது. சோ அவங்க போய் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வெளியிலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்ல இன்னும் கொஞ்சம் உள்ள இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல 50 ml சிரிஞ்சில நார்மல் சலைன் வச்சு அதை தண்ணி வச்சு கொஞ்சம் பீச்சி அடித்தால் அந்த ஃபாரின் பாடி ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா ரொம்ப டீப் இம்பாக்டட் ஃபாரின் பாடிஸ் அதாவது காதுக்கு ரொம்ப உள்ள போயிடுச்சு அப்படிங்கிற சமயத்துல சின்ன குழந்தைங்களுக்கு அதை வந்து நம்ம ஓபிடியா அகற்றுறது வந்து ரொம்ப சிரமம். அந்த மாதிரி சமயத்துல குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து மயக்க மருந்து கொடுத்துதான் எடுக்கிற மாதிரி வரும். சோ இது மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் இதை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா பின்னாடி உள்ள ஜவ்வுல இன்ஜுரி எல்லாம் இல்லாம அவங்க எடுப்பாங்க. அதனால காது கேட்காமல் போறது அதெல்லாம் வந்து ரொம்பவே ப்ரிவென்ட் ஆகும். அடுத்தது நம்ம மூக்குல ஃபாரின் பாடி போட்டுக்கிறது. இதுல மூக்குல பாத்தீங்கன்னா குழந்தைங்க சில சமயம் வேர்க்கடலை பட்டாணி எரேசர் இதெல்லாம் போட்டுப்பாங்க. இதையுமே என்னன்னா நீங்க வந்து எடுக்கிறது உச்சிதம் அல்ல. மருத்துவர்கள் சென்றா அவங்க வந்து இதுக்கு ஸ்பெஷலான உபகரணம் வச்சிருக்காங்க. குழந்தைகிட்ட நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள தகுதியா கரெக்டா அவங்கள பிடிச்சு நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அந்த ஃபாரின் பாடியை நம்ம எடுத்துடலாம். சில சமயம் நீங்க எடுக்கிறப்ப ட்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா மூக்குல இருந்து அதிகமா ரத்தப்போக்கு வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இருக்கிற ஃபாரின் பாடி உள்ள சென்று சில சமயம் புறையேறுதல் அதாவது நுரையீரலுக்கு சென்று மூச்சுத்திணறல் இல்லைன்னு மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முக்கியமா பட்டன் பேட்டரிஸ்னா நம்ம அந்த விளையாட்டு பொருட்கள் இருக்கிற பட்டன் பேட்டரிஸ் இது வந்து ரொம்பவே கொடுமையானது. இது என்ன ஆகும் அப்படின்னா இது மூக்கிலையோ இல்ல காதுலயோ போட்டிருந்தாங்கன்னா விதின் ஒரு 1/2 hour குள்ளார அந்த பட்டன்ல உள்ள ஆசிட் லீக் ஆகி பக்கத்துல உள்ள தோல் எலும்பு தசைகள் இவை அனைத்தையும் வந்து அரித்து விடும். சோ அதனால பட்டன் பேட்டரிஸ் வந்து முக்காவாசி நீங்க குழந்தைங்கள்ட்ட விளையாட கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது கொடுத்தீங்க தவறுதலா பசங்க போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் நீங்க மருத்துவரை அணுகணுமோ அவ்வளவு தூரம் வந்து நீங்க மருத்துவரை அணுகணும். அடுத்தது தொண்டையில் ஏற்படும் ஃபாரின் பாடிஸ் இதுல மோஸ்ட் காமனா பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அவங்க மீன் இறைச்சி எல்லாம் கொடுக்கறப்ப என்ன ஆகும்னா அந்த மீனோட முட்கள் போயிட்டு தொண்டையில பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத மாதிரி சமயத்துல என்னன்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து பெயின்ல அழுதுகிட்டே இருப்பாங்க, வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இத மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும். அந்த சமயத்துல நீங்க இஎன்டி டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டா அவங்கள எக்ஸாமின் பண்ணிட்டு அந்த முள்ளோ இல்லைன்னா எலும்புகளோ எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து அது வெளி ஓரோ ஃபேரிங்ஸ் அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா அவங்களே வந்து எடுத்துருவாங்க. இல்ல அதை தாண்டி இன்னும் கொஞ்சம்

0: கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கு, உணவு குழாயிலாம் ரீச் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிற சமயத்துல எண்டோஸ்கோபி, இப்ப நவீன கால எண்டோஸ்கோபி எல்லாம் வந்துருச்சு, அது மூலமா கேமரா வைத்து எந்த லெவல்ல வந்து அந்த ஃபாரின் பாடி இருக்கு அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. இல்ல அதையும் தாண்டி உள்ளே சென்று விட்டுறது அப்படின்னா அதுக்கு தேவை ஏற்பட்டால் எக்ஸ்ரேக்களோ இல்லைன்னா வந்து சிடி ஸ்கேனோ எடுத்து அதை வந்து நம்ம ஆபரேஷன் செய்து எடுப்போம். ரொம்ப உள்ள இருக்கிற உணவு குழாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் புல் மயக்க மருந்து கொடுத்து ஹைப்போபெரிங்கோஸ்கோபி இல்லைன்னா ஈசோஃபேகோஸ்கோபி அப்படின்னு சொல்லப்படுற கருவிகள் வைத்து தான் அந்த ஃபாரின் பாடிஸை நம்ம எடுக்க முடியும். எந்த ஒரு ஃபாரின் பாடியா இருந்தாலும் அதை வந்து நீங்க அலட்சியம் கொள்ளக்கூடாது. உடனடியாக காதுமுக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அதற்கு தகுந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பகுதிகளில் தேவையற்ற பொருட்கள் சிக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் காது மூக்கு தொண்டை துறை முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் டி ஷியாம்லா அவர்கள்.
2: நேரம் 7:30 உப்பதனுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
3: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு நண்பர் அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்க பையன் அப்படி என்னதான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகியிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பிய மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க. கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றிய அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம்.
3: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-86-458. மீண்டும் தொலைபேசி எண் 044-249-86-458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் அணுகலாம். முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியிலே 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35 11:00.

நேர்களே, இன்றைக்கி நகர உலா போகிறதுக்கு ரெடியாக எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம புதுச்சேரிக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம். நம்ம எந்த ஊருக்கு போக போகிறோம், காட்சி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ புதுச்சேரியிலேருந்து, புதுச்சேரியில் இருக்கிறவங்கள்லாம் புதுச்சேரியிலேருந்து கிளம்பிடுங்க. ஒரு 1 hour அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த சிறுவந்தாடு அப்படிங்கிற ஊர். சுமார் 32 kilometer தூரத்தில் தான் இந்த கிராமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 hour அதாவது 50 minutes அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுச்சேரி பேருந்து நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நிறைய பஸ்ஸஸ்லாம் இருக்குது. விழுப்புரம் போகிற பஸ்ஸில் ஏறி வளவனூர் ஸ்டாப்பிங்கில் இறங்கி அங்கேருந்து சிறுவந்தாடுக்கு மினி பஸ்ஸஸ்லாம் நிறையா போயிட்டே இருக்கான். அங்கே இல்லைனா ஷேர் ஆட்டோ இருக்கான், அதில் ஏறி நீங்கள் சிறுவந்தாடு போயிடலாம். இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா, பாடலுக்கு இடையே தெரிஞ்சுக்கலாம். காத்திருங்கள்.

0: நேரம் 7:40.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்னைக்கு சிறுவந்தாடு அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கு இதன் புவியியல் மற்றும் மண் அமைப்புக்கு ஏற்ப சவுக்கு மரங்கள்லாம் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபார நோக்கில் இந்த மரங்கள்லாம் வளர்க்கப்படுகிறதாம். இது தவிர பாரம்பரிய நாட்டு மரங்களான தென்னை, வேம்பு, புளிய மரம் மற்றும் பனை மரங்கள்லாம் அதிகமாக வளர்க்குறாங்களாம். செடிகளை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, தக்காளி, கத்தரி, வெண்டை போன்ற காய்கறி செடிகளும், உள்ளூர் வழிபாட்டுகளுக்கு தேவையான மல்லிகை, முல்லை, கனகாம்பரம் போன்ற பூச்செடிகளும் இங்கே நிறையா பயிரிடப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வயல்வெளி ஓரத்தில், அப்புறம் வீட்டு தோட்டத்திலலாம் பூஷணி, புடலை, பீர்க்கங்காய்கள், வெற்றிலை கொடிகள் அதிகமாக வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு இங்கே வந்து மண்லாம் செழிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா சவுக்கு அப்படின்னு வளர்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து நிலத்தடி நீர் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு அங்கே வந்து மண் வளமாக தான் இருக்கும், ரொம்ப வறட்சியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் 7:41. 42 நொடி அடுத்த பாடல்.

நேரம் 7:46 20 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி நகருலா நகருலாவில் திருவெங்காடு அப்படிங்கிற ஊற்றுக்கு தான், சிறுவந்தாடு அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். சிறுவந்தாடு கிராமத்தின் நீர் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அருகில் தெற்கு பகுதியில் தமிழக புதுச்சேரி எல்லை பகுதியான இங்கு செஞ்சியாறு பாய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த கிராமத்தின் நிலத்தடி நீருக்கு ஆதாரமாகிறது. மேலும் இந்த ஊரின் நீர்ப்பாசன தேவைகளை சிறுவந்தாடு ஏரி, மோட்சக்குளம் ஏரி ஆகியன பூர்த்தி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இங்குள்ள அழகேஸ்வரர் கோவில், லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலைச் சேர்ந்த பாரம்பரிய திருக்குளங்களும் கிராமங்களில் உள்ள பொதுக்குளங்களும் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அழகீஸ்வரர், திருபுர சுந்தரி கோயில்கள் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நவகிரகங்கள் சன்னதிகளும் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்த கோவிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்லணும்னா, பராந்தக சோழன் வழிபட்ட கோவிலாம் இது. லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில் தான் சோழ கோப்பெருஞ்சிங்கனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு விஜயநகர மன்னர் அச்சுதராயர் திருப்பணி செய்துள்ளதாக குறிப்புகள் இருக்குது. அதாவது பராந்தக சோழனால் வழிபடப்பட்டு சோழன் கோப்பெருஞ்சோழனால் கட்டப்பட்டது, விஜயநகர மன்னர் அச்சுதராயர் இதுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க. ஸோ நிறைய மன்னர்கள் இதில் வந்து ஈடுபட்டு திருப்பணிகள், கட்டிடப்பணிகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த கோவிலின் மூலவர் சன்னதி தவிர கோதண்டராமர், ஆஞ்சநேயர், ஆண்டாள், ஆழ்வார்கள், ஆச்சாரியார்கள்னு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சன்னதி அமைச்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.

0: கொட்டட்டும் கொட்டட்டும்.
1: வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்போ நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் சிறுவந்தாடு அப்படிங்கிற கிராமத்தை தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே தரமான கைத்தறி பட்டு புடவைகள் நெய்யறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கைத்தறி நெசவில் தரமான பாரம்பரிய பட்டுப்புடவைகள் இங்கே நிறைய உற்பத்தி செய்யப்படுகிறது. நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நம்ம நேரடியாகவே அங்கே போய் புடவைகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக சிறுவந்தாட்டில் தூய்மையான ஜரிகை, தரமான பட்டு, அழகான வேலைப்பாடுகளோடு பட்டுப்புடவைகள் கைத்தறிகளாக நெய்யப்படுறது தான் இங்கே வந்து சிறப்பானது. சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு நெசவு தொழில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.

0: நேரம் 7:56:40. இந்த நிகழ்ச்சி நகருலா. இதில் சிறுவந்தாடு அப்படிங்கிற ஊரை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. புதுச்சேரிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு முறை நம்மலாம் போய் பார்த்துட்டு கூட வரலாம். இங்கே இருக்கிற தரமான கைத்தறி பட்டு நெசவு தொழிலுக்கு இது ரொம்ப பெயர் பெற்றது. இந்த ஊரில் நிலவும் மிதமான மற்றும் உலர்வான காலநிலை தான் கைத்தறி பட்டு நெசவிற்கு உகந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய கைவினைத்திறன், பிரத்யேகமான தறி கூடங்கள், உட்கட்டமைப்பு ஆகியவை இங்கு பட்டு தொழில் வளர்ச்சியடைய முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தேவையான இந்த நெசவுக்கு தேவையான பட்டு நூல்கள்லாம் இங்கே தயாரிக்கப்படுறதில்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுலேருந்து இந்த வந்து பட்டு நூல்கள் இழைகளெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜரிகையெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணுறாங்க, குஜராத் அதுக்கப்புறம் சூரத்துலேருந்துலாம் வாங்கிக்கிறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்து கூட இவங்க வாங்கி அதை வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டுறவு அமைப்பும் இருக்குது, தனியாகவும் வீட்டில் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு புடவைகள் நெய்யறதுக்கும் நிறைய நாட்கள்லாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து காசை வந்து அதாவது என்ன ரேட்டோ அதை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM Rainbow 102.8 மற்றும் 1215 kHz முதல்

0: அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் சிறுவந்தாடு அப்படிங்கிற ஊரை பற்றி நிறைய சிறப்பான தகவல்லாம் தெரிஞ்சிட்டிங்க. மீண்டும் சிறப்பான ஒரு ஊரோட மற்றொரு நகர் ஊரால் சந்திக்கலாம். இத்துடன் இன்றைய நகருலா நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மெல்போர்னில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிடுகிறார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவும் 2032 ஒலிம்பிக் போட்டிகளை ஆஸ்திரேலியாவும் நடத்த இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானதாக அமைகிறது. 3 நாடுகளுக்கான தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூசிலாந்திற்கு 2 பயணம் மேற்கொள்ள உள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். கடந்த 40 நியூசிலாந்திற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்திய பிரதமரின் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பயணத்தின் போது அங்குள்ள இந்திய வம்சாவளியினிடையே பிரதமர் உரையாற்ற உள்ளார். புதுச்சேரியில் 14 மேற்பட்ட ஆனால் 15 முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12-19 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுச்சேரி யூடியூப் சேனல் மூலம் இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன. அடுத்த 3 அரசு வேலை நாட்களில் தினமும் மாலை 6 முதல் இரவு 8 வரை நடைபெறும் இப்பயிற்சியில் கணிதம், அறிவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் உள்ளிட்ட அனைத்து பாடங்களும் இலவசமாக கற்பிக்கப்பட உள்ளன. மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயனடையுமாறு வேலைவாய்ப்பு அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. புதுச்சேரி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் 8:18 நேர்கள் கேட்க இருப்பது தகவல் தளம். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் எல் நினோ அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ செய்தித்தாளாகட்டும், இல்லை சமூக ஊடகங்களாகட்டும், இல்லை வானொலி ஆகட்டும், எதை எடுத்தாலும் எல் நினோவோட விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக இருக்க போகுது இந்த ஆண்டுகள் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இல்லையா. அப்படின்னா இந்த எல் நினோனா என்ன, இது ஏன் நம்மளை இப்படி பாடாப்படுத்துது, எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல பாடல் கேட்கலாம்.

0: கணம் என் காற்றில் எங்கும் மனம் இனி நானும் நானும் காதல் கொண்டோரினம்.
1: கேட்ட பாடல் விஜய் பிரகாஷ் பாடியது நன்பீண்டா படத்திற்காக. வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளர் வேலைக்கான அறிவிப்பு. பணியின் பெயர் இளநிலை ஆராய்ச்சியாளர். மொத்த கால இடங்கள் 17. வயது தகுதி 11/7/2026 அன்று உள்ளபடி 28க்குள் இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும். தேவையான கல்வி தகுதி மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பவர் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், எனபிள்டு சிஸ்டம், என்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், மெட்டீரியல் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தெர்மல் சர்வீஸ், சயின்ஸ் அண்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆகிய பாடங்களில் எம்இ அல்லது எம்டெக்கில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முறை நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 11ஆம் தேதியாகும், அதாவது நாளை. விண்ணப்பிக்கும் முறை www.isro.gov.in என்ற இணையதள முகவரியில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். தகவல் தளத்தில் எல்னினோ அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. எல்னினோ அப்படின்னா மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை, பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக உயரும் ஒரு இயற்கையான

காலநிலை நிகழ்வு தான். இது உலகெங்கிலும் உள்ள வானிலை முறைகளை மிக மிக கடுமையாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் விளைவாக சில பகுதிகளில் கடுமையான வறட்சியும் மற்ற பகுதிகளில் பெருமழை வெள்ளமும் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் எலினோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ சூரியனுடைய வெப்பம் கூட அதிகமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த எலினோ தான். ஏன் எப்படி 8:30 தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: In men's cricket, hosts England defeated India by 9 wickets in the 4th T20 International at the County Ground in Bristol last night. With this, England clinched the 5-match series, taking an unassailable lead of 3-0, giving a major setback to the men in blue who have lost the second consecutive T20 International series. India's women's cricket team will create history today when they play the first test match at the iconic Lord's Cricket Ground in London against England. It'll be the first ever women's test to be held at Lord's. Led by Harmanpreet Kaur, India will look to make the occasion memorable in this historic encounter. The match comes after India's early exit from the T20 World Cup, providing the team with valuable preparation time. This will be the 16th test meeting between England and India women. England have won only once, while India have 3 victories, while the remaining 11 matches ended in draws. The last test between the two sides in England in June 2021 ended in a draw. And now, for a look at today's newspapers, it's over to Shagun.
1: Thank you, Sunil. Prime Minister Narendra Modi's three-nation tour is the top headline in most dailies. India secures landmark uranium deal with Australia, headlines in the Star Times. Three antiquities from Tamil Nadu dating back to 11th and 12th centuries are to finally come home with Australia, writes the Indian Express. Pakistan-occupied Kashmir is on the boil, with the Joint Awami Action Committee pledging to avenge Pakistani atrocities, reports the Asian Age. India Meteorological Department is extensively quoted in dailies on the latest news on monsoon. Monsoon has covered the entire country a day later than normal, announces IMD, is the headline in the Hindu. Deficit falls to 14%, writes the Times of India. And finally, the Pioneer reports that India may soon get a common police uniform after 77 years. And with that, it's back to you, Sunil.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. India and Australia agree to operationalize their civil nuclear cooperation agreement, paving the way for uranium exports to India. Prime Minister Narendra Modi to arrive in Auckland today on a 2-day visit to New Zealand. Home Minister Amit Shah says, secure border, prosperous border region and vigilant society together can make the country secure. Maharashtra government forms 7-member committee to draft uniform civil code for the state. Iran's late Supreme Leader Ayatollah Ali Khamenei buried in Mashhad 4 months after US-Israeli strikes killed him. France storm into semi-finals of FIFA World Cup after defeating Morocco 2-0. And in men's cricket, England beat India by 9 wickets in 4th T20 International to take 3-0 lead in 5-match series. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:30 தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில எல்நினோ பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்வு மனிதர்களால் ஏற்படும் காலநிலை மாற்றம் அல்ல, பல நூற்றாண்டுகளாக நிகழும் ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவாக 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. எல்நினோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பானிஷ் மொழியில சிறு குழந்தை அப்படின்னு பொருள்படும் சொல்றாங்க. பெருநாட்டு மீனவர்கள் முன்னொரு காலத்துல அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை சமயத்தில் மீன் பிடிக்கும் போது கடல் நீர் திடீரென வெப்பம் அடைஞ்சுதான். ஸோ அவங்களுக்கு உடனே தோன்றின பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்நினோ அப்படின்னு வச்சுட்டாங்க. கிறிஸ்மஸ் சமயத்தில் அப்படிங்கிறனால இந்த பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண காலங்களெல்லாம் பசிபிக் பெருங்கடலில் வீசும் காற்று ஆசியாவை நோக்கி வெப்பமான நீரை தள்ளும். ஆனால் இந்த எல்நினோ காலத்தில் இந்த காற்று பலவீனம் அடைஞ்சதுனால வெப்பமான நீர் தென்னமெரிக்க கடற்கரையை நோக்கி திரும்பிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இதன் விளைவுகள்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

கேட்ட பாடல் நீதானே என் பொன் வசந்தம். படத்திற்காக கார்த்திக் பாடியது. தகவல் தளம் நிகழ்ச்சியில் எல்னினோ பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த எல்னினோவால் ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆசியா மற்றும் இந்தியாவில் வறட்சி இல்லைனா குறைவான மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தென் அமெரிக்க நாடுகளில் அதிக மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வானிலை ஆராய்ச்சியாளர்கள்.

0: கேட்ட பாடல் சித்ரா சௌமியா உன்னிமேனன் பாடியது 180 படத்திற்காக. நேரம் 8:40.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இந்த எல்னினோவின் தீவிரத்தன்மையால் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும்னா, மீன் வளம் அதிகமாக பாதிக்கப்படுமா, உலகளாவிய விவசாயம், உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் கடுமையான வெப்ப அலை, ஹீட் வேவ்ஸ், பருவமழை குறைபாடு, நீர் பற்றாக்குறை போன்ற சவால்கள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. உலக வானிலை அமைப்பு மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்தியாவிற்கு 2026 ஒரு வலுவான சூப்பர் எல்னினோ ஆண்டாக இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் திருமணம் என்கிற நிக்கா. நினைவூட்டுகிறோம் நேர்களை, அடுத்த நிகழ்ச்சிகளாக 9 மணிக்கு அரங்கிசை, கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜா குப்பம், ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நிகழ்ச்சி சென்னேந்தல். 10:02 கேட்டால் இனிக்கு முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னேஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு சிந்திக்க ஒரு நிமிடம் நாடகம். எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுரைதா, செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் மேக்சிம் காக்கி அவர்கள் எழுதிய தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இந்நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவிலும். 1 மணிக்கு மகளிர் நேரம். நாடகத்துறையின் பயணம் குறித்து சி பிரமிளா மேரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கடிதம் என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பெண்களுக்கான இரத்த சோகை தடுப்பு மற்றும் மேலாண்மை குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி சர்குணதேவி அவர்கள். மாலை 4:00 முதல் 4:30 வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ராம் தங்கநகை மாளிகை. தொடர்ந்து 4:30 முதல் 5 மணி வரை கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

தகவல் தளம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:48:42. இந்த எல்னினோ பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது போன்ற கடுமையான சூழ்நிலைகளில் பொதுமக்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது? அந்த சமயத்தில் நமக்கு உடலில் நீர் சத்து குறைஞ்சி போகும், அது குறையாமல் நம்ம காத்துக்கணும். தாகம் எடுக்கலைனாலும் அடிக்கடி தண்ணீர் பருகணும். இளநீர், மோர், எலுமிச்சை சாறும் அடிக்கடி குடிச்சிட்ருக்கலாம். நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை தேவையில்லாமல் வெயிலில் போகிறது தவிர்க்கணும். அது மாதிரி கட்டாயம் போய்ட்டு ஆகணும் அப்படின்னா தலைக்கு வந்து கேப் இல்லைன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி உடலுக்கு அதிகமாக வெப்பம் தரக்கூடிய ஆடைகளை உடுத்தாமல் பருத்தி ஆடை போன்ற சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீரை வந்து உறிஞ்சிற ஆடைகளாக நம்ம வந்து நம்ம போட்டுட்டு போனோம் அப்படின்னா வெயில்லேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் காற்றோட்டமாக இருக்கணும். அப்புறம் லேசான கலர், லைட் கலர்ஸ் இல்லை, அந்த மாதிரி அணிஞ்சிட்டு இந்த வெயிலில் அதாவது தவிர்க்க முடியாத சமயத்தில் போக நேர்ந்தால் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வெளில போகும்போது கையில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தான் போகணும். திடீர்னு நமக்கு வெயில் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணியை குடித்து நம்ம சமநிலைப்படுத்திக்கலாம், வேறு வழி இல்லை. அதே மாதிரி பறவைகள், தெருநாய்களுக்கும் அதனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக நீர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.

வெண்ணிலா கபடி குழு படத்திற்காக கார்த்திக் சின்மயி பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:54:36. தகவல் தளம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இது போன்ற அள்ளி நோட்டேந்து நம்மளை பாதுகாக்கணும்னா, நான் அதாவது உடலை நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்கணும், ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன வெப்பம் தாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக போடணும், உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகளை உட்கொள்வது முக்கியமானது. தூங்குதடி வெண்ணிலா கபடி குழு படத்திற்காக கார்த்திக் சின்மயி பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:54:36. தகவல் தளம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம இது போன்ற அள்ளி நோட்டேந்து நம்மளை பாதுகாக்கணும்னா, நான் அதாவது உடலை நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்கணும், ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன வெப்பம் தாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக போடணும், உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுகளை உட்கொள்வது முக்கியமானது. அடிக்கடி தண்ணீர் பருகணும். அதே மாதிரி பறவைகள் திருநாய்களுக்கும் அவற்றுக்கு நீர் வச்சு அதுலேயும் நம்ம காப்பாற்றணும். வீட்டில் வந்து நிறையா நம்ம செடிகள் வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் நிறையா தேவையான நீர் ஊற்ற வேண்டும். அதுக்கப்புறம் விவசாயிகள் பொதுநலம் கருதி வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்களை பயிரிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொட்டு நீர் பாசன முறைகளை பயன்படுத்தணும். மண் ஈரப்பதம் காப்பதற்கு மூடாக்கு முறையை பயன்படுத்தி பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரை வந்து நிறையா சேமித்து வைக்கணும். நீரை வந்து அவாய்ட் பண்ண, அதாவது அதோடைய அதிகமான வேஸ்ட் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணாலே நமக்கு சேமிப்பு வந்துடும் இல்லையா. இது போன்ற எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மையும் காப்பாற்றலாம், நாட்டையும் காப்பாற்றலாம். எல்நினோ பாதிப்பு கெடுதல்ங்கிறது வந்து நம்மளால் தவிர்க்க முடியாதது. ஆனால் அதுலேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். நல்ல ஒரு சில நல்ல ஒரு இதை பயன்படுத்துறது மூலம் செயல்படுத்துறது மூலம் நம்மளை பாதுகாக்கலாம், நாட்டையும் பாதுகாக்கலாம்.

நேரம் இப்பொழுது 9:28 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் அடுத்து துளசி தள முலச்சே என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மாயாமாளவ கவுளை, ரூபக தாளம்

0: முக்கியமான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மெல்போர்னில் ஆஸ்திரேலிய பிரதமருடன் இணைந்து புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பார்வையிடுகிறார். 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியாவும் 2032 ஒலிம்பிக் போட்டிகளை ஆஸ்திரேலியாவும் நடத்த இருப்பதால் விளையாட்டுத் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானதாக அமைகிறது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னை மத்திய மக்கள் தொடர்பகம் கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடம் இருந்து தங்களை பதிவு

செய்து கொள்வதற்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம், வீதி நாடகம், நாட்டுப்புற அல்லது பாரம்பரிய கலைகள், மாயாஜாலம், பொம்மலாட்டம் மற்றும் தோல்பாவை கூத்து போன்ற கலைகளை நிகழ்த்தும் தனியார் குழுக்களும் கலைஞர்களும் இம்மாதம் 30 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ளவர்கள் ஆகஸ்ட் மாதம் 5 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு cbcindia.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனமான நவோதயா வித்யாலய

0: மேலும் விவரங்களுக்கு cbcindia.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனமான நவோதயா வித்யாலயா பள்ளியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் அமைந்துள்ள பள்ளிகளில் 2027-28 கல்வியாண்டிற்கான 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு navodaya.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் 2026-27ஆம் ஆண்டில் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். இதற்கான தேர்வு வரும் நவம்பர் 28ஆம் தேதி நடைபெறும். புதுச்சேரியில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆனால் 15 வயது முடியாத பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதுகாப்பு அளிப்பதற்கான HPV தடுப்பூசி போட வரும் 12-19 ஆகிய 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தடுப்பூசி போட்டுக்கொண்டு பயன்பெறுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02:10.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களை முகநூல் வழி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் முதல் பாடல் யாருடைய பாடல் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? பாடலை கேளுங்க, அப்புறம் சொல்றேன்.

0: நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருந்த நேயர்கள் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி. காதலர் தினம் படத்திலிருந்து ஏதாவது ஒரு சாங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க விருப்ப பாடலை இப்போ நீங்கள் கேட்டீங்க. நேயர்களை இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-458. தொலைபேசி எண் மீண்டும் 044-249-864-458. மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:10.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: கேட்டாலே இன்னைக்கு மூணு வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ஜெர்மன் பெர்லின் நகரிலிருந்து நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா இவங்கள் அனைவரும் விரும்பி கேட்ட பாடல் அயலான் படத்திலிருந்து வேற லெவல்.

இந்த நிகழ்ச்சிக்கு புதிய நேயர்களையும் வரவேற்கிறோம். இன்றைய ஒளிபரப்பில் பாடல்கள் நேற்று வழங்கப்பட்ட நேயர்களுக்கு இன்று பாடல் வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்கள்லாம் மன்னிக்கணும், நீங்கள்லாம் வெயிட் பண்ணி அடுத்தடுத்த நாள்களில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டு மகிழுங்கள். அந்த வகையில் இன்றைக்கு அடுத்த பாடல் புத்தம்புது பூவை படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜன் சுப்பிரமணியன் பாடலை கேட்கலாம்.

நேரம் 10:20. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சக்திவேல். ஜோடி படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே என்ற பாடல் கேட்டிருக்காங்க. ஒன்னிமேனன், எஸ் ஜானகி, கவிதை வரிகள் வைரமுத்து, ஏ ஆர் ரஹ்மான். முடிந்தால் இந்த பாடலை வழங்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் 10:25 கேட்டால் இனிக்கும் உணூல் வழி உங்கள் விருப்பத்தில் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோவில் கொட்டாய் டி கனகராஜ் விரும்பிய பாடல். அவர்களோட ஜெயக்கொடி அவங்களும் பாடல் கேட்டிருக்காங்க. நமது அகில இந்திய புதுச்சேரி முதன்மை அலைவரிசைக்கு இனிய காலை வணக்கங்கள். முகநூல் வழி நேயர் விருப்பம் வழியே பாடல் அந்தமான் காதலி படத்தில் இருந்து அடி லீலா கிருஷ்ணா அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. இந்த பாடல் ஒரு அரிய பாடல், நாமளும் கேட்கலாம்.

தாய் பொன்னை அடிரங்கன் சிங்கன் சுப்பன் வரிசையில் என்னை கேட்டாயோ, நான் நாளது வரையில் ராதா கிருஷ்ணன் சொன்னேன் கேட்டாயோ, பாடும் புல்புல் பாவைகளா இதுதான் உங்கள் தேவைகளா, பாடும் புல்புல் பாவைகளா இதுதான் உங்கள்

வாழ்வில் தினமும் ஒன்றாய் தேடிக்கொண்டாலே நடிக்கும் மாலை அடி ஒரு நாள் ராணி அருகே வாடி காலம் போகுதடி இது ஓடை நீரில் ஆடிட வேண்டும் கோடை.

0: విఘ్న రంగమ్మ అడి లీల కృష్ణ రాధారమణి విఘ్న రంగమ్మ.
1: நேரம் 10:29. 25 நொடி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் புதுச்சேரியிலிருந்து அரவிந்த் காற்று வெளியீடு படத்திற்காக ஒரு பாடல்.

நேரம் 10:33:36. கேட்டால் இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் இனிய காலை வணக்கம். பூந்தளிர் படத்தில் இருந்து வா பொன்மையிலே பாடலை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் கேட்டிருக்காங்க. அவர் விரும்பிய பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 10:45. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே நீக்கும் உணவு வழி உங்கள் விருப்பம். அழகான அருமையான பாடல்கள் எல்லாம் நேயர்கள் விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில. அந்த வகையில் அடுத்த பாடல் லிட்டில் ஜான் படத்தில் இருந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

நேரம் 10:46 அடுத்த பாடல் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் விரும்பி கேட்ட பாடல் சூரிய நமஸ்காரம் படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வேதாரண்யம் பயத்தவரன் காடு மருத வடுகநாதன், தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் இருந்து பாடல்.

நிகழ்ச்சியில் நிறைவாக ஒரு பாடல் நண்டு படத்தில் இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர் ஹரியானா மாநிலத்திலிருந்து உமா சங்கர், உமா உமாபதி இவர்களுடன் இன்று பாடல் கேட்ட பாடல் கொடுக்க முடியாமல் போன அனைத்து நேயர்கள் சரஸ்வதி, பத்மநாபன், மாதவனும், வேட்டவளம்குமார், கோயம்புத்தூர் பிரேம்நாத், முகேஷ் காஷ்யப் குழுவினர், கடலூர் சுரேஷ், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், கோவூர் சூரியமூர்த்தி, வைரவநகர் சிவாஜி, தூத்துக்குடி சி சுப்பிரமணியன், தாராபுரம் துரைராஜ், மந்திரமூர்த்தி, பொன்னியமேடு வண்ணை கணேசன் மற்றும் விடுபட்ட நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மேற்கொள்வதன் மூலம் நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்த 3 நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் கூறினார். இம்மாநாட்டில் நாடு முழுவதிலுமிருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கம் திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று கழித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் தன் படைப்புகள் பற்றி பேச இருக்கிறார் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள். வளமான வண்டல் மண் கொண்ட தஞ்சாவூரில் வசித்து வரும் இவர் வளமான கதைகளுக்கும் நாவலுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 10 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியுள்ளார். இப்படிக்கு கண்ணம்மா, நியமம், போர்ச்சுகீசியனின் விரல்கள், SMG 600.

0: சொல்றீங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சிறுவர் மலர் ஆரம்பலர்ல வரக்கூடிய கதைகளை படிக்கிறது இல்லை துணுக்குகளை படிக்கிறது தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொடக்க கால வாசிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன்.
1: ஆரம்ப காலங்கள்ல அது மாதிரி வசிக்கிறது தான் உண்டு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வேலையை அது சார்ந்து ஓட ஆரம்பிச்சதுனால அந்த வாசிப்பு தடைபட்டுச்சு. இந்த காலகட்டங்கள்ல தான் வாசிப்பு கொஞ்சம் தீவிரமானுச்சு. 2003 அப்புறம் தீவிரமானுச்சு.
0: உங்களது கதைகள்லாம் வந்து எப்படி உருவாகுது, அப்புறம் இந்த கதையை எழுதலாம் அப்படின்னு நீங்க எந்த நேரத்துல முடிவு பண்றீங்க அப்படிங்கறத சொல்லலாமா?
1: பெரும்பாலும் என்னோட கதைகளை வந்து என்னோட கனவுல இருந்து உருவாகுறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னோட கனவு தடைபட்டு நான் விழிக்கிறப்பெல்லாம் அப்போதைக்கு நான் கண்ட கனவை வந்து நான் வந்து குறிப்புகளாக எடுத்துக்கிறது பழக்கமா வச்சிருந்து அதுலேருந்து தான் நான் எழுதுறேன். சில காட்சிகள் சில சித்திரங்கள் மூலமா கூட என்னோட கதைகள் உருவாகுது. ஒரு கதையில பாத்தீங்கன்னா, அந்த நடத்துனர் ஓரம் கட்டப்படுறதோட அவரோட கனவுல அவர் வந்து ஒரு தேர்வு அறையில தேர்வு எழுதிட்டு இருப்பாரு. மத்த பசங்க எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க, இவரு எழுத முயற்சி பண்ணுவாரு, இவரால் எழுதவே முடியாது. பேருக்கும் பேனா கையிலேருந்து கீழே விழும். இப்படி ஏதோ ஒரு அமானுஷ சக்தி தன்னை வந்து எழுத விடாம தடை பண்றதா அவரு நினைப்பாரு. இந்த நேரத்துல வந்து அந்த தேர்வாளர் வந்து நேரம் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பரை அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர்கிட்ட இந்த பையன் வந்து கெஞ்சுவார், ஒரு 5 நிமிஷத்துல நான் எழுதிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு சம்மதிக்க முடியாதுன்ட்டு அவர் பேப்பரை வாங்கினதுக்கு அப்புறம் திருக்கிட்டு அவர் முழிச்சிருவாரு. இந்த முழிச்சிடறாருல அவர் தான் நான், இதை நான் வந்து கதையா எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி அதுதான் ஃப்ராய்டுடன் விவாதம்னு ஒரு கதையா நான் எழுதினேன்.
0: அந்த ஃப்ராய்டுடன் ஒரு விவாதம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல வரக்கூடிய அந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது நீர்ம நிலையில் இருப்பவன், பாவ குறியீடு, முகாம் ஓவியங்கள், முக்கியமா பிடிப்புங்கிற அந்த சிறுகதை இருக்குல்ல இல்லையாப்பா, இந்த மாதிரி தலைப்புகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது முக்கியமா நீர்ம நிலையில் இருப்பவன் எப்படிங்க இப்படி ஒவ்வொரு கதைக்கும் தலைப்புகள் வித்தியாசமா இருக்கு, அது சொல்லுங்களேன்.
1: என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கதை எழுதுறது காட்டியும் அந்த கதைக்கான தலைப்பு வைக்கிறது தான் பெரிய சவாலா இருந்திருக்கு. எனக்கு சில நேரங்கள்ல வந்து அந்த கதையோட போக்கே அதை உள்வாங்கிட்டு இருந்திருக்கு, அது கேட்டு வாங்கிக்கும் சமயங்கள்ல. தலைப்புக்காகவும் நான் யோசிக்கிறது உண்டு. சில கதைகளை வந்து தலைப்புக்காகவும் எழுதியிருக்கேன். அந்த மாதிரி எழுதப்பட்டதான் அவன் என்று இருப்பது நான்
0: அப்படிங்களா? அதாவது நீங்க இந்த அவன் என்று இருப்பது நான் அப்படிங்க அந்த கதை சொல்றீங்களா? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு நடத்துனர், அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமெல்லாம் நீங்கள் வீட்லேயே தான் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்கள் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு உரிய வாழ்க்கை அனுபவம் உங்களுக்கு தான் தெரியும். எப்படிதான் இவருக்கு வந்து இப்படியான வெவ்வேறு கதைக்கலன்கள் கிடைக்குது, முக்கியமாக அந்த லங்கூர், அது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய அவன் என்று இருப்பது நான் தான்ங்கிறது தஞ்சாவூர்ல உங்க வீட்டுக்கு பின்னாலதான் நடந்திருக்குமோ அப்படின்லாம் நினைக்க தோணுது. எப்படி வித்தியாசமான கதைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: கனவுல இருந்து நான் அந்த கரு எடுக்கிறது தான், அப்படிதான் நான் என்னோட கதையை கட்டமைச்சு கொண்டு போறேன். அதுக்கு நான் ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு குறிப்பு கிடைச்சிருச்சுன்னு அவசர அவசரமா ஒரு கதையை நான் எடுத்துறது இல்ல, அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். ஒரு 20 பக்கத்துல ஒரு சிறுகதை எழுதணும்னா அதுக்கு வந்து எனக்கு வந்து 1 மாசமாவது ஆகும். அந்த மெனக்கெடல் தான் நீங்க சொல்ற அந்த இதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நான்
0: மகிழ்ச்சியை கொடுக்குது, ஏன்னா அந்த கதையை பிடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க.

0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடன் தன் படைப்புகள் பற்றி பேச இருக்கிறார் எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்கள். வளமான வண்டல் மண் கொண்ட தஞ்சாவூரில் வசித்து வரும் இவர் வளமான கதைகளுக்கும் நாவலுக்கும் சொந்தக்காரர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 10 ஆண்டுகள் நடத்துனராக பணியாற்றியுள்ளார். இப்படிக்கு கண்ணம்மா, நியமம், போர்ச்சுகீசியனின் விரல்கள், SMG 615F என்கிற செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள் ஆகிய 4 நாவல் நூல்கள்

0: உங்களுக்கு பிடிச்ச புத்தக எழுத்தாளர் பத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா?
1: அப்படி ஒரு பட்டியலுக்கு வந்து நான் எப்போதுமே தயாரா இல்ல. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச, என்னை எழுத தூண்டுற ஒரு எழுத்தாளர் நான் சொல்லணும்னா ஹாருகி முரகாமின்னு ஜப்பானிய எழுத்தாளர். அவர் நான் எப்போ வந்து எழுத முடியாம தடைப்பட்டு நிக்கிறேனோ அவரோட எழுத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு எழுதக்கூடிய சிந்தனையை தூண்டுது அந்த எழுத்து. பெரும்பாலும் அவரோட கதைகள் வந்து நேர்வழியில சொல்லப்படுறது இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த எழுத்துக்கான வசீகரம் வந்து என்னை எழுத தூண்டுறதா நான் பாக்குறேன். அதனால அந்த எழுத்தாளர் நான் சொல்லலாம்.
0: இன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வாசிக்கிறது இல்ல, செல்போன்லயே நிறைய விரயம் பண்றாங்க அப்படின்னு நம்மளை போன்ற பெரியவர்களுடைய குற்றச்சாட்டாவே இருந்துட்டு வருது. அவங்க வந்து வாசிப்பு உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி சில புத்தகங்களை பரிந்துரை செய்ய இயலுமா?
1: இன்றைய வாழ்க்கை முறை வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கதா நான் நினைக்கிறேன். இது வந்து குடும்ப வன்முறைக்கான பாதையை திறந்து விடக்கூடிய போக்கு இருக்கதா இதுல நான் பாக்குறேன். இதுக்கு நாம எல்லாருமே காரணமா இருந்திருக்கோம். அதனால இந்த மாற்றத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு வந்து அவசியமா தேவைப்படுது நான் நினைக்கிறேன். பொதுவா இளைஞர்கள் எல்லாருமே வாசிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. ஆனா விதிவிலக்குகளை கடந்த பெரும்பான்மையை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில கல்வியை கடந்த இலக்கிய வாசிப்பு நோக்கி இளைஞர்களை நம்ம திருப்பணுங்கிறது என்னோட கருத்து. அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நம்ம வந்து

0: அவங்களுக்கு புத்தகத்தை பரிந்துரைக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, அந்த வாசிப்பு முறைய வந்து வாழ்க்கை முறையா மாற்றி தரணும் அவங்களுக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன்.
1: இந்த நியமம் நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கதாநாயகனா இருக்காரு. இந்த கதாநாயகனுடைய பேரை நீங்க கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நானும் எங்கேயாவது சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு பாக்குறேன், எங்கேயுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த நாயகனால அந்த நாயகியும் அவனோட காதலியும் வந்து நோய்வாய்ப்படுற மாதிரி சொல்றீங்க, அந்த நோயும் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படி கடைசி வரையும் ட்விஸ்டோட நீங்களா படிச்சு புரிஞ்சுக்கங்கப்பா, இதெல்லாம் நான் ஏப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கதையை நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சில சமூக குற்றங்கள்லையும் அது ரொம்ப ஆழமாகவும் பேசுது. இந்த நாவலை பத்தி சொல்ல முடியுமா, எப்படி உருவானுச்சு, இதான் உங்களுடைய எழுத்து ஸ்டைலா?
0: நாவல்ல குமாருங்கிற பாத்திரம் ஒண்ணு வரும். அந்த பாத்திரம் வந்து அடிக்கடி என்ன சொல்லணும்னா வேற எப்படி பிழைக்கிறதா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். உண்மையில இந்த வார்த்தைக்கு பின்னால்தான் இந்த சமூகத்தோட அத்தனை குற்றங்களும் நிகழ்றதா நான் பாக்குறேன். இந்த நாவல் உருவாகிறதுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மேலும் என்னோட எழுத்து ஸ்டைல் குறித்து கேட்டீங்க, இது என்னோட எழுத்து ஸ்டைலுங்கிற உரிமை கொண்டாட முடியாது. ஆனா இது ஒரு புது மாதிரியான கதை சொல்லல் முறைன்னு மொழிபெயர்ப்பாளர் சா தேவதாஸ் குறிப்பிட்டாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: நியமம் நாவல்ல கதாநாயகன் வந்து தான் கதை சொல்ற மாதிரி இருக்கு. நியம நாவல் வரக்கூடிய கதாநாயகனுக்கும் இது கனவுலதான் இந்த நாவல் நடக்கிற மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கிறதெல்லாம் எப்படி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அவன் இங்கதான் இயங்குறான், அவன் தான் போய் ஜாமீன் எடுக்கிறான், எல்லாம் பண்றான். ஆனா ஒரு சிறைச்சாலைக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுற மாதிரி எழுதிருக்கீங்க, அதெல்லாம் எப்படிங்க?
0: அதாவது அவன் கனவுல அதை செய்யறான், அவனோட கனவுல அது நடக்குது, அதை தானே அவன் சொல்றான்.

செய்து பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம் பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம் என் மீது பாய்வோர்கள் யாரா

பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள்

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் இப்படிக்கு கண்ணம்மா, போர்ச்சுகீசியனின் விரல்கள் உள்ளிட்ட நான்கு நாவல்களை தந்த எழுத்தாளர் லக்ஷ்மி சிவகுமார் அவர்கள்.
1: இந்த லங்கூர் சிறுகதை தொகுப்புல நோமோங்கிற ஒரு கதைய எழுதியிருப்பீங்க. அதாவது என்னன்னா, ஒரு இளைஞர் ஒரு செல்போனுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாப்டி. அவங்க அம்மா அப்பா கேட்கிற கேள்விக்கு கூட அவங்களுக்கு வந்து டைரக்டா பதில் சொல்லாம செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. சாப்பிட்டியாடா, சாப்பிட்டேன் அப்படின்னு செல்போன்ல தான் பதில் சொல்றாரு. மிரண்டு போறாங்க அவங்க அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாம அவர் இன்டர்வியூக்கு போறாரு. வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் போய் அவங்களுக்கும் செல்போன்லேயே பதில் சொன்னான். ஆனால் அவர் பேசக்கூடியவர் தான். ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான கதை எழுதுனீங்க, தெரிஞ்சுக்கலாமா?
2: இந்த கதை வந்து 2016 எழுதப்பட்டதாக இருந்தாலும் இந்த கதைக்கான கரு உருவானது வந்து 2009 உருவாயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வராத காலம், நம்ம செல்போனை பார்த்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம்ல. அப்படியான நாட்களில் என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தப்போ அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் டக்குன்னு செல்போன் எடுத்து ரிப்ளை டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த தாக்கம் தான் இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம். இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியல. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு இணையத்தில் தேட தேட பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோமோஃபோபியாங்கிற ஒரு கண்டிஷன்னால இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு தகவல் இருந்துச்சு. அப்புறம் அதே தான் கதையா எழுதி பார்க்கணும்னு முடிவு பண்ணி
1: எழுதினேன். படிச்சீங்கன்னா அடையப்பா வித்தியாசமா இருக்கு. அவங்க அம்மா அப்பா விரல்றதான் மகனை பார்த்து.
2: இந்த கதையை வந்து ஒரு நண்பர் படிச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்டா எழுதி கொடுங்க, ஷார்ட் பிலிமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதை எழுதி கொடுத்து அவரும் ஷார்ட் பிலிமா எடுத்தாரு, நோமோங்கிற பேர்ல எடுத்தாரு.
1: உங்களுடைய கதைகளை படிக்கும் போதும் இந்த விவரிப்புகள்லாம் இருக்குல்ல, என்னமோ நான் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா அப்படி தோல்ல வந்து பைய போட்டுக்கிட்டு அந்த லைப்ரரி போற காட்சி எழுதியிருப்பீங்க. அவரு இந்த படிக்கட்டில் ஏறுறாரு, அங்கே போய் பார்க்குறாரு யார் இருக்கா. அங்கே முன்னாடி அந்த ரெஜிஸ்டர் இருக்கு, உள்ளுக்குள்ள தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஆனால் ஒரு பாப்பா படிச்சுட்டு இருக்குது. அப்படின்னா அந்த நூலகத்தினுடைய விவரிப்புகள் இருக்குல்ல, அவங்க வீட்டில் அவங்க அப்பா எங்கே உட்காந்துருப்பாரு, அவங்க அம்மா சமையலில் இருக்கிறது, அவன் ரூம் எது, அவன் மாடியிலுக்கு ஏன் போறா, எப்பெல்லாம் போறான், அந்த வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டில் அவன் வந்து இதுக்கு இடையில இன்னொரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணு கூட லவ் பண்ணுவோம் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவை, அப்போ பக்கத்து வீடாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கற்பனை காட்சி வந்து உங்களோட படிக்கப்படிய காட்சி வந்து நம்மளுக்கே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி காட்சிப்படுத்தி எழுதுறதுனால எதுவும் திரைப்பட முயற்சி எதுவும் உங்களுக்கு இருக்கா?
2: கண்டிப்பாக அந்த முயற்சி இருக்குது. என்னோட முதல் நாவல் இப்படி கண்ணமாவே பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃபை வந்து ஸ்கிரிப்டாக எழுதி பார்த்தது தான் அது. அதாவது 2007-08 இந்த காலகட்டங்கள். இது ஒரு சினாப்சிஸாக எடுத்து நான் டைரக்டர் ராமு கூட ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜாக அனுப்பினேன். அது அந்த சினாப்சிஸை படிச்சுட்டு சீக்கிரமே கூப்பிட்றேன் சிவா அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படியே விட்டுட்டு நாவலாக எழுதுவோன்ட்டு இப்படி கண்ணம்மாங்கிற பேரில் நாவலாக எழுதி அப்படியே இலக்கிய எழுத்தில் தொடர்ந்துருச்சு. சினிமாவுக்கான முயற்சி என்கிட்ட தொடர்ந்து இன்னமும் இருந்துட்டு இருக்கு.

0: அப்புறம் உங்களுடைய அந்த லங்கூர் கதை உத்தரகாண்ட்ல தான் நடக்கு, ஆனா அந்த பாப்பா பேரெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, நன்னிலா. அதே போல வெண்பாவும் யானைங்கிற சிறுகதையில இருக்கக்கூடிய வெண்பா, எப்படி அழகழகான பெயர்களா வைக்கிறீங்க. அவங்க வந்து சக உயிர்கள் மேல, இந்த பூனை, நாய், ஆட்டுக்குட்டி, முயல், கொல்ல பிரியம் இருக்கும், யானைனா இன்னும் கொல்ல பிரியம். அவங்க பண்ற அடம் எல்லாம் இருக்குல்ல, அதுல இந்த லங்கூர்ல நன்னிலா பண்ற அடம் இருக்குல்ல, அடே அப்பா, எப்படி இந்த பெண் குழந்தைகளையும் இல்லைன்னா வரக்கூடிய பெண்களையுமே வந்து ஒரு கதாநாயகிகளா உங்களுடைய கதைகள்ல வர்றாங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த சமூகத்துல வந்து வழக்கமா பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பகுத்தறிஞ்சு பார்த்து வேல்யூ சிஸ்டத்தை பாதிக்காத வகையில ஒரு மாற்று சிந்தனையை நான் என்னோட படைப்புகள்ல கொண்டு வரணும்னு நினைப்பேன். அந்த முயற்சி தான் இது.
0: ஐயா, அப்புறம் இந்த உங்களுடைய இந்த போர்ச்சுகீசியனின் விரல்கள் அந்த நாவல் இருக்குல்ல, அது முக்கியமா கால்பந்தாட்டத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கீங்க. விரித்தனமா இந்த கால்பந்து போட்டிய ரசிக்கக்கூடிய பிரேசில களமா எடுத்திருக்கீங்க, ஏன் அப்படிங்கறது?
1: விளையாட்டை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வந்து விளையாட்டை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு நாட்டுல நடக்கிற கதையா தான் இதை எழுதணும்னு நினைச்சேன். அந்த வகையில நான் வந்து பிரேசில தான் தேர்ந்தெடுத்தேன். எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் கூட இந்த நாவலை படிச்சுட்டு ஒரு வாட்டி என்கிட்ட பேசினப்ப சொன்னாரு, நீ இந்த நாவலுக்கு வந்து எடுத்திருக்க அந்த எழுத்து நடை தான் இந்த நாவலோட வெற்றி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
0: நாஞ்சில் நாடன் ஐயாட்ட இருந்தா பாராட்டு பெறுவது என்பது மிகப்பெரிய சிரமமான காரியம் தான், கூட்டு பாராட்டுறதுனா சிறப்பு. அதே போல லங்கூர் சிறுகதையில முருகவேல் வந்து உங்களுக்கு முன்னுரை கொடுத்திருந்தாரு, ரொம்ப ரசிக்கத்தகத லெவல்ல, அதையே நீங்க வந்து ஒரு சிறுகதை போல வாசிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அறிமுகம் கொடுத்திருந்தாரு. ஒரு புத்தகத்துக்குள்ள நுழையறதுக்கான ஒரு நல்ல திறவு போல அத வந்து பார்க்கலாம். நல்லா எழுதியிருந்தாரு முருகவேல் ஐயா. முருகவேல் ஐயா கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது?
1: முருகவேல் ஐயா வந்து ஃபேஸ்புக்ல தான் பழக்கம். அவர் தஞ்சாவூர் வந்திருந்தப்ப ஒரு வாட்டி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப என்னோட இப்படி கண்ணம்மாங்கிற நாவலை அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னேன். வாசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் குட் நாவல் அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தார். மேற்கொண்டு என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் என்னோட

0: பேசுவோம்.
1: எஸ்எம்ஜி 615 எஃப் என்கிற செயற்கை உளவாளிக்கு, அவரும் இயற்கை உளவாளி இல்ல போல, செயற்கை உளவாளிக்கு தெரிந்த 7 காரணங்கள். பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுல வந்து ஒரு 3 குறுநாவல் வச்சிருக்கீங்க, குறுநாவல் தொகுப்பா தான் இருக்கு. இதுல ஒரு இளைஞன் சந்திக்கக்கூடிய 7 காரணங்களை பத்தியும் எழுதியிருக்கீங்க. ஒரு இடத்துல லீனியரா போறீங்க, ஒரு இடத்துல அங்கிட்டு சுத்தி அங்கிட்டு வர்றீங்க, நான் லீனியர் அப்படி விதவிதமா முயற்சி எடுத்திருக்கீங்களே. ஆனா இருந்தாலும் இந்த போக்கு வந்து தடை பண்ணலாம், நல்லா ஒரு சந்தோஷமா அதை வாசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. எப்படி இப்படி ஒரு கதை சொல்லக்கூடிய போக்கை எடுத்தா மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தீங்க?
2: ஒருவேளை எனக்கு இந்த சினிமா எழுத்துல ஆர்வம் இருக்கிறதுனால அப்படி நான் எடுத்திருக்கலாம். சாதாரணமா ஒரு கதையை சொல்லிட்டு போக கூடாதுன்னு நினைப்பேன். கதையோட கருவில் இருக்க தாக்கத்தை தாண்டி வாசகர்களுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்காக ரொம்ப மெனக்கெடுவேன். அப்படி முயற்சி பண்றதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன்னு வச்சுக்கீங்களேன். அதனால இந்த முயற்சி கைகூடி வருது.
1: ஐயா, நீங்க இந்த மாதிரி கதை, நாவல், அப்புறம் கவிதையும் விட்டு வைக்கல. வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டுல இருந்து அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து ஒரு கவிதையை எங்களுக்கு சொல்லுங்க, அந்த பயணத்தை பத்தியும் கூடுதலா சொல்லுங்க.
2: அந்த குவர்ட்டி கீபோர்டுங்கிறது வந்து ஒண்ணு இல்லை, நம்ம வழக்கமா பயன்படுத்துற அந்த கீபோர்டோட லே அவுட் தான் அது. அது வந்து லட்டின் அமெரிக்கன் லே அவுட்னு வச்சுங்களேன். இந்த கவிதைகள்லாம் வந்து 2007 நான் எழுதப்பட்ட கவிதைகள் தான் இது. இது அவ்வப்போது நான் வந்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டில் எழுதுறதுனால 2007 இந்த தலைப்பை வச்சுட்டேன். ஏன்னா இது கவிதையா வெளி வருமா என்னங்கிற சந்தேகம் எனக்கு அப்பையிலேருந்தே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் பாருங்க, 2007 எழுதப்பட்ட கவிதை 2025 தான் வெளியா வந்திருக்கு. எனக்கு அப்பவே இது கவிதை தொகுப்பா வராதுங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. அதனால 2007 இந்த பேரை வச்சுட்டேன், வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டில் இருந்துட்டு. அதுக்கான காலகட்டங்கள் இந்த 2025 தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அதே தலைப்பையே வச்சு கவிதை தொகுப்பு வெளியிட்டாச்சு.
1: கொரோனா காலம் உங்களுக்கு எப்படி போனது, எப்படி சமாளிச்சீங்க?
2: ரொம்பவே சிரமமான காலகட்டம் தான் அது. அதை விவரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள். அடிப்படை தேவைகளுக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்கிற சூழலா இருந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதாவது நம்ம ஒன்னு கேட்டா வாங்கியாந்து கொடுக்கறதுக்கான ஆட்கள் வந்து அவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழலாம் இருந்துச்சு. ரொம்ப சிரமமான காலகட்டம் தான்.
1: இன்னைக்கு கொரியர் சர்வீஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு, உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் எப்படி வரவழைச்சு படிச்சுக்கிறீங்க?
2: மொழிபெயர்ப்புகள் நிறைய படிப்பேன். அந்த வகையில எனக்கு தேவையான புத்தகங்கள் வந்து எதிர் வெளியீட்டுல கிடைக்குது. அனுஷ் நண்பர் அவர் தான், அவர்கிட்ட நான் சொன்னேன்னா 2 நாள்ல அனுப்பி விட்டுவார். எனக்கு
1: கவிதையை சொல்லுங்க. வெளிவராமலும் போகக்கூடிய குவர்ட்டி கீபோர்டிலிருந்து.
2: தன்னை வரைய சொல்லிவிட்டு எதிரில் இருந்த சாய்னார் காலியில் அமர்ந்து கொண்டால் முனியம்மா. என் கையில் தூரிகை எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கிரேயன் குச்சி மட்டும்தான் இருந்தது. அடிக்கடி அவளை பார்ப்பதும் வரைவதுமாகவே இருந்து கொண்டிருந்தேன். உருவத்தின் ஒழுங்கு வேண்டி அசைவற்றிருக்க சொன்னதை ஆமோதித்தவளுக்கு சிரிப்பு மட்டும்தான் சதி செய்தது. எனக்கான நேரத்திற்கு ஒத்துழைத்தவளுக்கு நன்றியை சொல்லியதும் வேலை முடிந்ததென பெருமையுடன் புருவமேட்டை உயர்த்தினேன். விடுவிடவிடன் ஓடி வந்தவள் என் தலையை அணைத்து கொண்டபடி முத்தமிட்டாள். ஏனெனில் நான் வரைந்தது அப்போது அவள் தந்த முத்தத்தை தான்.

0: ஐயா, இப்போ நீங்கள் முழுக்க எழுத்து வாசிப்பு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
1: நான் கொஞ்சம் சினிமா நிறைய பார்ப்பேன், உலக சினிமாக்கள் கொஞ்சம் பார்க்கறது. இது செலியனோட உலக சினிமாக்கள்ங்கிறது விகடனில் தொடராக கொஞ்ச நாள் வந்துச்சு. அவர் நிறைய சினிமாக்களை அறிமுகப்படுத்தினார். அது அந்த காலகட்டங்களில் யூடியூப்பில் கிடைக்கிறத வந்து ரொம்ப தேடி தேடி நிறைய பார்த்துருக்கேன். என்னோட ஹார்ட் டிஸ்கில் அவர் பரிந்துரைத்த படங்கள் நிறையா வச்சுருக்கேன். இன்னமும் எனக்கு அது மாதிரி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அது எடுத்து பார்த்துக்கிறது. சினிமா பார்க்கறது தான் முழு நேரமாக பொழுதுபோக்கு.
0: ஐயா, இப்போ அது தாண்டி கால்பந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதனால தான் வந்து போர்ச்சுகீசியனின் விரல்கள் அப்படின்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கீங்க. உட்கார்ந்த இடத்துலேயே விளையாடுற மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: நான் இப்போ எழுத்துல இயங்குறதுனால அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துக்கல. செஸ் விளாடணும்னு விருப்பம் இருக்கும், கேரம் போர்டு விளாடணும்னு விருப்பம் இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி போயிடுமோன்ட்டு நான் அந்த எழுத்துக்குள்ளேயே இருக்க தான் நினப்பேன். எனக்கு மற்ற வேலைகள் ஏதாச்சும் வந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுவேன். கிரிக்கெட் பார்க்கறது கூட ரொம்ப ஆர்வமாக பார்த்த காலகட்டங்கள் உண்டு. ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வேலைக்கு லீவ் போட்டு இப்படி பார்த்த காலகட்டங்கள்லாம் உண்டு. இந்த எழுத்துன்னு வந்ததுக்கப்புறம் விளையாட்டை பார்க்குற வேலையை கூட விட்டுட்டேன். முழு நேரம் எழுத்து தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எழுதிட்டு இருக்கேன்.
0: அப்புறம் நாங்கள் கேள்விப்படுறோம், உங்களுக்கு வானொலி தான் துணையா இருக்குன்னு. வானொலி எந்த அளவுக்கு துணையா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும்.
1: காலைல எழுந்திரிச்சோடனே முதல் வேலை அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி விடுறதுதான். அதுல என்ன ஓடுது என்னங்கறதெல்லாம் அது ஒரு கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய பாடல்கள் போடுவாங்க நம்ம கையில. இன்னைக்கு எந்த நேரத்துல எந்த பாடல்கள்னாலும் கேட்கலாங்கிற மாதிரி டிவைசஸ் எல்லாம் இருந்தாலும் அதுல இருந்து ஒளிபரப்பாகிற பாடல் வந்து திடீர்னு நம்ம யோசிக்காத ஒரு பாடல் வந்து ஒளிபரப்பாகும். அது நமக்கு ரொம்ப உற்சாகத்தை தரும். நம்ம சோர்வா இருக்க நேரங்கள்ல கூட அது கொஞ்சம் நம்மளை உற்சாகப்படுத்திடும். அந்த வகையில வானொலி வந்து நண்பன்னு கூட சொல்லலாம்.

0: ஐயா, இப்போ முடிவிலி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகமும் வச்சுருக்கீங்க. முதல்ல வந்து உங்களுடைய நண்பரான சுதீர் செந்தில் ஐயாவே வந்து நிறைய பேர்த்திட்ட சொல்லுவார், தெரிஞ்சே ஏண்டா கிணத்துக்குள்ளே விழுகிற அப்படின்னு தான் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா பதிப்பகம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைக்குரிய விஷயந்தான், எழுத்தாளராக கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க ஒரு பதிப்பகம் தொடங்குனீங்க, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு?
1: அண்ணன் சுதீர் செந்தில் சொல்றது உண்மைதான். அந்த கிணத்துக்குள்ள நான் விழுந்தாலும் என்னோட புத்தகங்களை மட்டும் பதிப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில முதல் புத்தகத்தை நான் என்னோட ஒரு பதிப்பகம் பேர்ல நான் வெளியிட்டேன். அது கை காசு போட்டு நான் மற்ற புத்தகங்களை பதிப்பிக்கிற அளவுக்கு ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இதை நான் நடத்தல. என்னோட புத்தகத்தை வெளியிடுறதுக்காக மட்டும்தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் பதிப்பகம் சார்ந்த வேலைகளை நான் வந்து நூல் வடிவமைக்கிறது, அட்டை வடிவமைச்சு கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பதிப்பகத்தை தாண்டி இந்த மாதிரி வேலைகளை புக் லேஅவுட் பண்ணி கொடுக்கறது, கவர் டிசைன் பண்ணி கொடுக்கறது, ப்ரூஃப் பார்த்து கொடுக்கறது, இது மாதிரி வேலைகளை நான் பார்த்து கொடுத்துட்ருக்கேன். இப்படி கண்ணம்மா நூலோட அட்டை டிசைன் நான், அந்த புத்தகத்தை பிரிண்ட் பண்ணது மட்டும்தான் வெளியில் ஒரு இடம், பாக்கி எல்லா வேலையும் அந்த புத்தகத்துக்கு நான் பண்ணது தான்.
0: அந்த மூவை கூட முடிவெளி பதிப்பதுக்காக அதை நீங்கள் வந்து அது ஒரு சுற்றில் விட்டுட்டீங்க, அந்த டிசைனே ரொம்ப அழகா இருக்கு.
1: ஆமாம், அந்த லோகோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அதை எப்படி வடிவமைக்கணும்னு தெரியாமல் ரொம்ப மெனக்கட்டு வடிவமைச்சது. ரொம்ப பிடிச்சிருந்த லோகோ அது, அது நான் தான் வடிவமைச்சேன்.

0: ஒரு சில பேர்களை சொல்கிறேன், நீங்கள் அவங்களோடான அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா கார்த்திகை பாண்டியன் எழுத்தாளர்,
1: சிறந்த நண்பர் அவர். அவரோட அறிமுகம் எப்படி கிடைச்சிதுன்னா, என்னோட லங்கூர் தொகுப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி அவரோட அறிமுகம் கிடைச்சிது. ரொம்ப சிறந்த நண்பர் அவர். சிறுகதைகள் குறித்து பேசிட்டு இருக்கப்ப வித்தைக்காரியின் சாகசம் மரணம் மாதிரி அவருமே அதே ஜானர்ல ஒரு கதை எழுதியிருக்கதா சொன்னாரு.
0: பதிப்பாளர் அனுஷ்,
1: சிறந்த நண்பர் அவர், என்னை வழி நடத்தக்கூடியவர்னு கூட சொல்லலாம். அவரை புத்தகம் சார்ந்த வேலைகள் நிறைய பார்த்து கொடுத்துட்ருக்கேன்ல, அதுக்கு நிறைய உதவி செய்கிறது அவர் தான். குறிப்பாக புத்தக வடிவமைப்பு குறித்து எந்த சந்தேகம் எந்த நேரத்தில் கேட்டாலும் சொல்லுவார். புத்தக அட்டைக்கான அந்த அளவுகளை கேட்டால் உடனே சொல்லுவார். நான் இன்னைக்கு புத்தக வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப உதவி பண்ணது அனுஷ் தான். கூட பிறந்த சகோதரன் கூட சொல்லலாம் அவர்.
0: ஐயா எழுத்தாளர் பாவனன்,
1: ஐயா பாவனனோட ரொம்ப பரிச்சயம் கிடையாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்தார், அந்த சந்திப்பு மட்டும்தான். முதல் முறை கை குலுக்கிறப்பே அவரோட அன்பை புரிஞ்சிக்க முடிஞ்சது. நல்ல மனிதர் அவர்.
0: பதிப்பாளர் எழுத்தாளர் உயிரெழுத்து இதழின் ஆசிரியர் சுதீர் செந்தில்,
1: அண்ணன் வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, அந்த வித்தைக்காரியின் சாகசம் மரணம் கதையை அனுப்பிட்டு வெயிட் பண்ணப்போ ஒரு 10-15 நாள்லேயே அந்த கதையை படிச்சுட்டு கூப்பிட்டாங்க. 3 மாதம் கழிச்சு போட முடியும், இப்போதைக்கு போட முடியாது அப்படின்னாங்க. அப்புறமா அடுத்த மாதமே போட்டாங்க. அந்த கதையை வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா எழுதுற, இன்னும் 2 கதை உனக்கு நான் போட்டுத்தரேன், உயிரெழுத்துல எழுது அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க.
0: அந்த லங்கூர் சிறுகதை தொகுப்பு கூட
1: உயிரெழுத்துல தான் வந்துச்சு. அந்த கதையும் டெடிக்கேஷன் பண்ணது வந்து மகேந்திரனுக்கும் சுதீர் செந்திலனுக்கும் தான் பண்ணியிருந்தேன்.
0: ஐயா இப்போ என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: திரை எழுத்து தான், ஆனா அது கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும்.
0: சிறப்புங்க, உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வான்வி சார்பாக வாழ்த்துக்கள்ங்க.
1: மிக்க நன்றி.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் லக்ஷ்மி சிவக்குமார் அவர்கள். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: நேரம் 11:55.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-98-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களை, நண்பகல் 12 மணிக்கு சிந்திக்க ஒரு நிமிடம் நாடகம், எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, இதில் என் சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:30 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள்.

தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 12 മണി.
1: നേയർകൾ കേൾക്കവിരുപ്പത് സിന്ധിക്ക ഒരു നിമിഷം നാടകം. എഴുത്താക്കം എം സെന്തിൽകുമാർ അവർ. ഇന്നാടകത്തിൽ പങ്കേപ്പോർ ജി അബ്ദുൽ ഷെരീഫ്, യു കുമരഗുരു, എസ് അഭിരാമി, ആർ ബാലസുബ്രഹ്മണ്യം മറ്റും ശ്രീനിവാസ മുരുകൻ ആകിയോർ. അമേപ്പ് മയിലാടുതുറൈ ത സെന്തിൽകുമാർ, ശ്രീനിവാസ മുരുകൻ.
2: சார் பாஸ், இங்க மனோ யாரு?
3: நான் தான் சார் மனோ.
2: இந்தாங்க சார், நான் வரேன் சார்.
3: வாங்க அண்ணே. அண்ணே
4: என்ன தம்பி?
3: அண்ணி அண்ணி நீங்களும் வாங்க அண்ணி.
5: என்ன மனோ? என்ன
3: சந்தோஷமான செய்தி அண்ணி?
5: என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க சம்மதம் சொல்லிட்டாங்களா?
3: இல்ல அண்ணி.
4: சம்மதிக்கலையா?
3: அது இல்லண்ணே, அதை விட மகிழ்ச்சியான செய்தி, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்.
4: நீ படிச்ச படிப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு மனோ. பத்மா ஆரத்தி எடு. இந்த பாலாவோட தம்பி இப்ப வேலைக்கு போக போறான்.
5: மனோ, நீ நினைச்சபடி அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு பாரு.
3: ஆமா நீ, இனிமே கவலையே வேண்டாம். நம்ம காடு கரைகளை மீண்டும் வாங்கிடலாம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க, என்ன வாழ்த்துங்க.
5: பல்லாண்டு வாழ்க.
4: பல்லாண்டு வாழ்க. பல்லாண்டு வாழ்க.
3: நாளைக்கு வேலையில சேர்ந்துடுறேன்.
4: உடனே சேர்ந்துடு, நாளை கடத்தாத மனோ. எனக்கு நேரம் ஆகுது, நான் புறப்படுறேன். வர மனோ.
3: ஓகே வாங்கண்ணே. அண்ணி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், டிஃபன் எடுத்து வைங்க.
5: சரி, நீ குளிச்சுட்டு வா, நான் சப்பாத்தி எடுத்து வைக்கிறேன்.

0: மனோ மனோ, சப்பாத்தியும் குருமாவும் டம்ளர்ல பாலும் வச்சிருக்கேன், சாப்பிட்டு
1: போகண்டி.
2: நான் உங்கள் வீட்டு பிள்ளை டண்டரண்டன், இது பூரறிந்த உண்மை டண்டரண்டன். ஆஹா ஆஹா.

0: மனோ மனோ, சப்பாத்தியும் குருமாவும் டம்ளர்ல பாலும் வச்சிருக்கேன், சாப்பிட்டு
1: வச்சிட்டு போகண்டி.
2: நான் உங்கள் வீட்டு பிள்ளை டண்டரண்டன், இது ஊரறிந்த உண்மை டண்டரண்டன். ஆஹா, சப்பாத்தி குருமா டம்ளர்ல பால் ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டியதுதான். சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு பாலை குடிப்போமா? பாலை குடிச்சிட்டு சப்பாத்தியை சாப்பிடுவோமா? ஆஹா, முதல்ல சப்பாத்தியை சாப்பிடுவோம். கை கெட்டந்து வாய்க்கு போறதுக்குள்ள வந்துட்டானே.
1: என்ன இது, தட்டு மட்டும் இருக்கு, சப்பாத்தியை காணோம். அண்ணி அண்ணி,
0: என்ன மனோ சும்மா அண்ணி அண்ணின்னு?
1: இங்க வாங்க அண்ணி, இது என்ன, இது தட்டு மட்டும் இருக்கு, சப்பாத்தியை காணோம்.
0: காணுமா? நான் சப்பாத்தியோட தானே தட்டு வச்சேன்.
1: இத பாருங்க, தட்டு மட்டும் தான் இருக்கு.
0: ஆமா, சரி இரு வேற எடுத்துக்கிட்டு வரேன்.
1: கை நிறைய சம்பளம் வரும், அண்ணனையும் அண்ணியையும் சந்தோஷமா பாத்துக்கலாம்.
2: தண்ணிக்கு பதில இந்த பாலை குடிப்போம்.
1: நாளைக்கு இந்நேரம் நான் ஆபீஸ்ல இருப்பேன். சரி, அண்ணி சப்பாத்தி கொண்டு வரதுக்கு நேரம் ஆகும், இந்த பாலையாவது குடிப்போம். என்ன இது, கிளாஸ் மட்டும் தான் இருக்கு, பாலை காணோம். அண்ணி அண்ணி,
0: என்ன மனோ
1: கிளாஸ்ல பாலை காணோம். அண்ணி,
0: என்ன பாலை காணோமா? நான் பாலோட தானே கிளாஸ் வச்சேன். சரி, இந்த ரெண்டு சப்பாத்தி தான் இருக்கு, ஒழுங்கா சாப்பிடு, அதையும் காணாம சொல்லிடாத.
1: சரி சரி, வச்சிட்டு போங்க. முதல்ல சப்பாத்தியே காணோம், ரெண்டாவது பாலையும் காணோம், எப்படி?
2: இந்த மனோ பாக்கிறதுக்குள்ள இன்னொரு சப்பாத்தியை எடுத்துருவோம்.
1: சரி போகட்டும், சப்பாத்தியை சாப்பிடலாம். என்னது அண்ணி, ரெண்டு சப்பாத்தி சொன்னீங்க, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அண்ணி அண்ணி,
0: என்ன மனோ,
1: நீங்க எத்தனை சப்பாத்தி கொண்டு வந்தீங்க?
0: ரெண்டு சப்பாத்தி.
1: பாருங்க, ஒண்ணுதானே இருக்கு.
0: ஒண்ணா? என்னடா இது, முதல்ல ரெண்டு சப்பாத்தி வச்சேன், அது காணாம போச்சு. ரெண்டாவது ரெண்டு சப்பாத்தி வச்சேன், ஒண்ணு தான் இருக்கு, எப்படி காணாம போகும்?
1: ஆமா அண்ணி, ஏதோ மேஜிக் நடப்பது போல இருக்கு. பணம் போல திருடுவாங்க இருக்கறாங்க, சப்பாத்தி பாலையமா திருடுவாங்க.
0: ஏ இல்ல, இதோ டேபிள் கீழே சிங்கம் இருக்கானே.
1: சரி அது போகட்டும், அண்ணி ரெண்டு சப்பாத்தி வச்சாங்க, அதையும் திருட்ட, ரெண்டாவதா ரெண்டு சப்பாத்தி வச்சாங்க, ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்கடா?
2: அதான்டா இது.
1: டேய் அண்ணி, போறீங்க நீ, இவனை இவனை போறான், இவனை
0: வாங்கி.
3: அப்பாடா, காலையில இருந்து ஒரே வேலை. சரி, கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம்.
2: டாக்டர் டாக்டர், யோ டாக்டர்,
3: யார் நீ? ஆமா, உனக்கு என்ன வேணும்?
2: மீன் குழம்பும் சோறும் வேணும்.
3: இங்க மீன் குழம்பு சோறு கிடைக்காது, மருந்து மாத்திரை தான் கிடைக்கும். ஆமா, உன் பேர் என்னப்பா?
2: இந்த சிங்கம் மாறு வேஷத்துல வந்தது இவருக்கு தெரியல. என் பேரு பட்டாக்கத்தி பக்ரி.
3: உடம்புக்கு என்ன
2: டாக்டர்? முகம் வெளுத்தாப்புல இருக்கு, சுறுசுறுப்பா நடக்க முடியல, இடுப்பெல்லாம் ஒரே வலி, குனிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல, வயிறு பெருசாயிட்டே வருது, மூச்சு விட முடியல, சாப்பிட்டாலும் ஏப்பம் வருது, சாப்பிடாட்டாலும் ஏப்பம் வருது.
3: அப்படியா? இப்படி வாப்பா உக்காரு, கண்ணை காட்டு, அப்படி சொல்லிட்டு கண்ணை சொல்லிட்டு. கண்ணு சிவப்பா இருக்கு. ஆமா, நீங்க நிறைய குடிப்பீங்களா?
2: ஆமா சார், ஒரு நாளைக்கு மூணு இல்ல நாலு பாட்டில் குடிப்போம் சார்.
3: செத்துட போறியா
2: சார்? என்னது செத்துடுவனா? என்ன சார் இப்படி சொல்றீங்க?
3: அப்புறம் என்னையா, மூணு நாலு பாட்டில் குடிச்சா உடலு வந்து சாக வேண்டியதுதான்
2: சார். அந்த பாழா போன சாராயத்தை எவன் சார் குடிப்பான் சார்? நான் மூணு பாட்டிலு

0: குடி தண்ணியை குடிச்சேன் சார்.
1: வெரி குட். சரி வாய தர.
2: என்ன இது, ஒரே நாத்தம் அடிக்குதியா?
0: அது ஒன்றும் இல்லை சார், புகையில போடுவேன். அதான்
2: புகையில போட்டா புற்றுநோய் வந்து செத்து போவையா? நீ
3: என்னது புற்றுநோவா? ஐயோ சாமி, தெரியாதனமா போட்டுட்டேன். சத்தியமா இனிமே போட மாட்டேன் சார், சத்தியமா இனிமே போட மாட்டேன்.
1: ஓகே ஓகே, இப்படி திரும்புங்க. பின்னாடி முதுக காட்டியா.
3: என்ன டாக்டர் தெரியுது?
1: ஒண்ணுமே தெரியல
3: டாக்டர்.
1: ஆமாயா, உன் உடம்புல ஒண்ணுமே இல்லையா
3: டாக்டர்? இந்த எலும்பு, சத, குடல், நஞ்சது, பிஞ்சது எதுவுமே இல்லையா?
1: ஆமாயா, நான் ஏன் சும்மா சொல்லணும்? உட்கார் இப்படி, நேரா உட்காரியா, நேரா உட்கார. மூச்சு எடுத்து விட. இன்னும் நல்லா விட. அப்படிதான் எரும மாடு மூச்சு விடுற மாதிரி இருக்க.
0: டாக்டர், நான் எரும மாட்டு பாலை குடிச்சு வளர்ந்தேன் டாக்டர், அதான் இந்த சத்தம்.
1: அப்படியா, நல்ல வேலை கழுத பாலை குடிச்சு வளராம போனியா.
3: அப்படி வளர்ந்தா என்ன டாக்டர் ஆகும்?
1: ஒன்னும் ஆகாத, கழுதியா கத்திட்டு திருவ. போகட்டும், உன்னை நல்லா செக் பண்ணிட்டேன். உனக்கு ரத்த சோகை நோய் உருவாயிருக்கு.
0: என்ன ரத்த சோகையா? என்ன டாக்டர், நான் நல்லா தானே இருக்கேன்.
1: நல்லா எங்கயா இருக்க? முகம் வெளுத்து இருக்க, உடம்புல வலி இருக்கு, நடக்க முடியாம இருக்குமே, சோர்வாவே இருக்கும், சுறுசுறுப்பா இருக்க மாட்டேனே, படுத்து கிடக்கணும் போல இருக்குமே.
0: ஆமா டாக்டர், ஆமா, நீங்க சொல்றபடி தான் என் உடம்பு இருக்கு டாக்டர்.
1: உன் உடம்புல ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கியா?
0: ஹீமோகுல்பியாவா?
1: அப்படி இல்ல, ஹீமோகோல்பி. உன்ன மாதிரியே என்னையும் பேச வச்சிட்டேயா.
3: மேல சொல்லுங்க சார்.
1: ஹீமோகுளோபின் குறைபாடுங்கிற சோக நோயை தடுக்கிற வகையில உனக்கு உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருந்தா ஹீமோகுளோபின் குறையுமா?
3: இரும்பு சத்தா? அதுக்கு இந்த ஆணி, தகுடு, கம்பி இதெல்லாம் சாட்டா போதுமா டாக்டர்?
1: ஆமா, இரும்பு கடையில விற்கிற கடப்பாறை கம்பிய வாங்கிய வாயில இருந்து வயிற்றுக்குள்ள தள்ளு
3: டாக்டர். வாய் வயிறெல்லாம் கிழிஞ்சு போவோமே டாக்டர்.
1: அதுல மட்டும் கரெக்டா இரு. சரி இப்படி வாயா, நேரான இல்ல. கைய தூக்க, லெப்ட் லெப்ட் கைய தூக்க, காலை தூக்க, இந்த லெப்ட் காலை தூக்க.
3: இடது பக்கம்
1: தெரியும் போல. அந்த வலதுபுற பாட்டில எடுத்துட்டு வாயா.
3: இந்தாங்க டாக்டர்.
1: இதுல இருந்து நாலு மாத்திரை அடியா.
3: ஒன்னு ரெண்டு மூணு நாலு. இந்தாங்க டாக்டர் நாலு மாத்திரை.
1: வாய தர. அட போயா, இந்த நாலு மாத்திரையா எனக்கு தயா, எனக்கு வாய தொல்லை அதான்
3: டாக்டர். எனக்கு
1: உனக்கு அந்த பாட்டில் எடுத்துட்டு வா.
3: இந்தாங்க டாக்டர்.
1: இந்தாயா நாலு மாத்திரைய வாயில போட்ட, தண்ணிய குடி.
3: சரிங்க டாக்டர். நாலு மாத்திரையுமா?
1: ஆமா ஆமா ஆமா. வெரி குட். வீட்டுக்கு போய் சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, அவத்திக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துக்குவா. கீரையில இரும்பு சத்து நிறைய இருக்கியா?
3: கீரை வகையில மட்டும்தான் இரும்பு சத்து இருக்கா, காய்கனியில இல்லையா டாக்டர்?
1: சரியான கேள்வி, சொல்றேன். பீன்ஸ், சோயாபீன்ஸ், கேரட், முள்ளங்கி, இப்படி எல்லா காய் கனிகளிலும் இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து குறைபாடுகளை நீக்குவதற்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளிகள்

0: மதிய உணவுக்கு பின்னால இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கறாங்க.
1: அப்படியா டாக்டர்?
0: ஆமா, அது மட்டும் இல்லாம 10 வயசுக்கு மேல 19 வயசுக்குள்ள ஆண் பெண்களுக்கு ஒவ்வொரு அங்கன்வாடி மையங்களிலும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஆனா எங்கள மாதிரியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சத்து மாத்திரைகளை எங்க டாக்டர் வாங்குறது?
0: அரசு மருத்துவமனைகளில் உள்ள டாக்டர்களிடம் போனா உங்க உடல்நிலையை பரிசோதிச்சு இரும்பு சத்து மாத்திரைகளை கொடுப்பாங்க.
1: ஆஹா, ஓஹோ, பிரம்மாதம் டாக்டர். என் உடம்பையும் நல்லா ஆக்கிட்டீங்க, மத்தவங்களுக்கும் நல்ல வழிமுறையை சொல்லிட்டீங்க. அப்போ நான் வரேன் டாக்டர்.
0: இந்தப்பா, உடம்பு சரியானதும் சும்மா போறிய? டாக்டர் ஃபீஸ் கொடுக்கணும்ல
1: டாக்டர். ஃபீஸா? இது வரைக்கும் யாரும் என்கிட்ட ஃபீஸ் கேட்டதில்ல, நீங்க கேட்டுட்டீங்க. டாக்டரா சேன்னு விட்டுட்டு போறேன், உழைச்சி போங்க, வரேன்.
0: நிலுப்பா, கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டிய மாத்திரை, அது என்ன மாத்திரை தெரியுமா?
1: அது என்ன மாத்திரை?
0: வயிற்று போக்கு மாத்திரையா?
1: ஐயோ, வயித்தால போற மாத்திரையா? ஐயோ, அதுதான் என் வயிற்ற பிசையுதா?
0: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாய்லெட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய போற பாரு.
1: டாக்டர், இப்பவே போகணும் போல இருக்கு டாக்டர்.
0: சீக்கிரம் ஓட.
1: அதுவே
0: போதும். நான் சொன்னபடி இரும்பு சத்து உள்ள ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு வா, அதுவே போதும். போயிட்டு வரியா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் இல்ல. இந்த தலப்பாய எடு பாப்பா.
2: கையெழுத்து
0: போடுங்க சார்.
2: கொடுங்க.
0: ஓகே சார், ஓகே, வரேன் சார்.
2: வாங்க. பொங்கல், தீபாவளி, பிறந்த நாள் எதுவுமே இல்லையே, என்ன பார்சல் இது? சரி, படிச்சு பார்ப்போம். கையில இருக்கும் வரை வெடிக்காது, கீழே வச்சா வெடிக்கும். ஐயோ ஐயோ, கீழே வச்சா வெடிக்குமா? இப்போ இப்போ என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நேரம் கையிலே வச்சிருப்பேன்? ஐயோ ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு வர போகணுமே.
3: மனோ மனோ,
2: வாங்கடி, வாங்க வாங்க.
3: ஏன் இப்படி நடுங்குறீங்க? கையில என்ன பார்சல்?
2: அண்ணி, ஒருத்த வந்தா மனோ யாருன்னு கேட்டான். நான் தான் மனோன்னு சொன்னேன். இந்த பார்சலை என் கையில கொடுத்துட்டு போயிட்டான் அண்ணி.
3: எவனாவது எதையாவது கொடுத்தா வாங்கிட வேண்டியதுதானா? சரி, அது என்ன பார்சல்?
2: நீங்களே படிச்சு பாருங்க.
3: கையில வச்சிருந்தா வெடிக்காது, கீழே வச்சா வெடிக்கும். ஐயோ மனோ, மனோ கண்ணு, அசையாம கையிலே வச்சுக்கோ. கீழே வச்சா ரெண்டு பேரும் கைலாசம் போயிட வேண்டியதுதான்.
2: வெடிக்கும், கையில இருக்கும் வர வெடிக்காது, பயப்படாம தைரியமா வாங்க அண்ணி.
3: சரி, வந்துட்டேன்.
2: எனக்கு எனக்கு
3: என்ன? உனக்கு உனக்கு சொல்லு
2: அண்ணி. நான் அவசரமா பாத்ரூம் போகணும்.
3: இதுக்கு நேரம் காலம் கிடையாதா? காலையில போக வேண்டியதானே?
2: போனே.
3: அப்ப ஏன் இப்ப வருது?
2: வருது, தாங்க முடியல. இங்கே வந்துரும் போல இருக்கு.
3: அப்படியே அடக்கிக்கோ, அண்ணா வரட்டும்.
2: அண்ணா வந்தா நிறுத்திட போறாரு. அவர் வர வரைக்கும் தாங்காத அண்ணி. ரெண்டே ரெண்டு நிமிஷம் உங்க கையில இருக்கட்டும், நான் சர்க்குனு போய் சர்க்குனு வந்துடுறேன். வாங்க நீ.
3: சரி சரி, இந்த கைய நீட்டுறேன்.
2: பயப்படாதீங்க, தைரியமா வச்சுங்க, உடனே
3: வந்துடுறேன். ஐயோ, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.

0: பத்மா பத்மா என்ன இவ? ஏய் பத்மா, என்ன இது? கண்ண மூடிக்கிட்டு சாமி ஆடுற?
1: என்ன பார்த்தா சாமி ஆடுற மாதிரியா தெரியுது?
0: ஆமா, கோவிலில் தீச்சட்டி கையில வச்சிட்டு ஆடுறவாங்க, நீ ஒரு அட்டைப்பெட்டி கையில வச்சிட்டு ஆடுற, அவ்வளவுதான்.
1: கொஞ்சம் இப்படி வாங்க, உங்க ரெண்டு கையும் கொஞ்சம் நீட்டுங்க. இந்தாங்க, அசையாம இத கையிலே வச்சுக்கிட்டு நில்லுங்க, நான் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன்.
0: பத்மா பத்மா நில்லு, என்ன பார்சல் என் கையில குடுத்துட்டு போற?
1: அதுல எழுதி இருக்கிறத படிச்சு பாருங்க.
0: படிச்சு பார்க்கவா? கையில இருந்தா வெடிக்காது, கீழே வச்சா வெடிக்கும். பத்தா வெச்சிட்டியே வீட்டு.
1: ஐயோ தப்புச்சே.
2: நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான் நான் நான். என்னங்கடா இது? அண்ணன் கையில பார்சலோட நிக்கிறாரு, அண்ணி தலைவிதியேன்னு உக்காந்துக்கிறாங்க. அண்ணே அண்ணே, என்னண்ணே ஏன் இப்படி நிக்கிறீங்க?
0: ஏய் சிங்கம், விடிய விடிய, தூங்காம இந்த பார்சல் பெட்டிய மாத்தி மாத்தி கையிலேயே வச்சுக்கிட்டு நிக்கிறோண்டா.
2: என்ன விடிய விடிய தூங்காம நிக்கிறீங்களா?
1: ஆமா சிங்கம், அவரு கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் தூங்கவே இல்லை.
2: அதுதான் ஏன்னு கேக்குறேன்.
0: இந்த பார்சல்ல அப்படி எழுதி இருக்கு.
2: பார்சல்ல எழுதி இருக்கா?
1: ஆமா சிங்கம், நேத்து ஒருத்தன் வந்தான், மனோ யாருன்னு கேட்டான். நம்ம மனோ நான் தான் சொல்லிட்டு பார்சல வாங்கி இருக்கான். பிறகு பார்சல படிச்சு பார்த்தா
0: கையிலேயே இருந்தா வெடிக்காது, கீழே வச்சா வெடிக்கும்னு எழுதிருக்கு.
1: மூணு பேரும் கீழே வைக்காம விடிய விடிய மாத்தி மாத்தி கையிலே வச்சுக்கிட்டு இருக்கோம். படுக்கல, தூங்கல, சாப்பிடல.
0: டேய் நாங்க பயத்துல இருக்கிறோம், நீ எக்காலமா சிரிக்கிற?
2: ஆமா மனோ எங்க?
1: அவன் எங்க? கையில கொடுத்துட்டு போனவன் தான், ஆளையே காணோம்.
2: அதை என்கிட்ட கொடுங்க.
0: இந்தா இந்தா வச்சுக்கோ. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதி.
2: கையிலே வச்சா வெடிக்காது, கீழே வச்சா வெடிக்கும். ஐடியா அண்ணி, அந்த ஸ்டூல் எடுத்து இப்படி வைங்க.
1: வச்சுட்டேன்.
2: இப்ப பாருங்க, கீழே வச்சா தானே வெடிக்கும், ஸ்டூல்ல வச்சா எப்படி வெடிக்கும்?
0: சிங்கம் விளையாடாத, வெடிச்சா மூணு பேரும் யமலோகம் தான்.
2: இருங்க, நான் ஸ்டூல் மேல
0: வைக்கிறேன். சிங்கம் நீ சிங்கம் தான்டா?
1: ஆமா சிங்கம், நாங்க ரெண்டு நாளா பயந்து போயிருந்தோம், நீ வந்து காப்பாத்திட்ட.
0: சிங்கம் அப்படியே எடுத்துட்டு போய் கடல்ல போட்டுட்டு
2: வந்துடு. அது உள்ள இன்னா இருக்குன்னு பார்க்காம விட கூடாது.
1: ஐயோ பிரிச்சு பார்க்க போறியா?
0: வேண்டாம் சிங்கம், உயிரோடு விளையாடாத,
2: பயப்படாதீங்க. இதோ வர்றேன்.
1: எங்க போறான்?
0: என்ன இவன் வண்டி ஓட்டுறோம் போல தலக்கவசத்தோட வரானே.
1: சிங்க ஹெல்மெட்ட தலையில வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறான்?
2: பார்சல பிரிக்க போறேன்.
0: என்ன பிரிக்க போறியா?
1: வேண்டாம் சிங்கம், வெடிச்சிட கிடிச்சிட போகுது.
2: பயப்படாதீங்க, வளரும் மாணவ மாணவியருக்கு அவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்திலே மதிய உணவுக்கு அப்புறம் அனிமையான ஒரு ரத்த சோக மாத்திரை கொடுக்கறாங்க, அது தெரியுமா?
1: ஆமா, பெண்களுக்கு அங்கன்வாடி மையங்கள்ல ரத்த சோகை நோய் வராமல் தடுக்க இரும்பு சத்து மாத்திரைகள் வழங்கப்படுவது தெரியும்.
2: ரத்த சோகை நோய் வராம இருக்க இரும்பு சத்து மாத்திரை தடுத்து நிறுத்துவது போல இந்த தலை கவசம் என் தலையில அடிபடாம பாத்துக்கும்.
0: அப்படியா? அப்ப சரி, பார்சல பிரிச்சு பாரு.
1: வேண்டாம் சிங்கம், வெடிச்சிட கிடிச்சிட போகுது.
2: நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் தள்ளியே நில்லுங்க. இப்ப பாருங்க, 1 2 3 டிடிங் டிடிங் டிடிங். இங்க பாருங்க, இது வெடிகுண்டு மிட்டாய்.
0: என்ன
1: வெடிகுண்டு மிட்டாயா?
2: மானோ மானோ
0: வாடா வெடிகுண்டு.
2: வெடிகுண்டா? பாலாண்ணே நான் சிங்கம்னே.
1: ஆமா ஆமா, ஒரு சிங்கம் வெடிகுண்டா வந்தது.
2: அண்ணி நீங்களுமா?
0: அப்பா வெடிகுண்டு எப்படி வந்தது?
2: பார்சல்ல வந்தது.
0: பார்சல் எப்படி வந்தது?

0: பார்சல்.
1: சொல்லு சொல்லு, பார்சல் எப்படி வந்தது?
0: பார்சல் பார்சல்ல வந்தது.
2: டேய் டேய், பார்சல் அனுப்பி வச்சிட்டு யாருடா?
0: அட போங்கண, பார்சல்ல தான் எந்த ஆபத்தும் இல்லையே. அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு என்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்களா? எதையும் ஆராயாமல் நம்புறத முதல்ல விடுங்க.
2: டேய் சிங்கோ, அந்த பார்சலால் ரெண்டு நாளாக தூக்கம் இல்லாமல் பயந்து நடுங்கி மிரண்டு போயிருந்தோம். நீ என்னடானா சாதாரணமாக சொல்கிற?
0: பலானே, முதல்ல 16,000 குணத்தை வளர்த்துங்க. இப்போ என்ன, பார்சலை யார் அனுப்பி வச்சாங்கன்னு தெரியணும், அவ்வளோதானே?
1: ஆமாம் சிங்கம்.
0: சொல்கிறேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், கொடுங்க, குடிச்சிட்டு சொல்கிறேன்.
2: பத்மா, தண்ணி கொண்டாந்து கொடு.
1: ஆ, இந்தா சிங்கம் தண்ணி. அம்மா.
2: பத்மா, பத்மா, என்னாச்சு? டேய் சிங்கம், சீக்கிரம் தண்ணி கொண்டு வா.
0: இந்தாங்க என்ன தண்ணி.
2: பத்மா, டேய் சிங்கம், மனவை வர சொல்லு.
3: என்னண்ணே, அன்னைக்கு என்னாச்சு?
2: தெரியல, மயக்கம் ஆயிட்டா.
3: அண்ணி அண்ணி, மயக்கம் எப்படி வந்தது?
1: தெரியலையே.
3: இருங்க அண்ணி, நான் நாடி பிடிச்சு பார்க்குறேன். அண்ணி, என்ன சாப்பிட்டீங்க?
1: எதுவும் சாப்பிடலையே.
3: நேரம் என்ன ஆகுது? இவ்வளோ நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா மயக்கம் வராமல் இருக்குமா? நேரத்துக்கு நேரம் தவறாமல் சாப்பிடுங்க, வாக்கிங் போங்க, கீரை காய்கறிகள் இரும்பு சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடுங்க. நீ
0: மனோ, இப்படி வா. அண்ணியோட மயக்கத்துக்கு என்ன காரணம்?
3: சிங்கம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
0: இல்லை.
3: ஏன்?
0: ஐயா, ரேஞ்சுக்கு பொண்ணு கிடைக்கல.
3: முதல்ல உன் பானை தொப்பையை குறை, பொண்ணு கொடுப்பாங்க. அண்ணே, நான் டாக்டர் ஆயிட்டேன்னு.
2: நீ எப்போவோ டாக்டர் ஆயிட்டடா.
3: நீங்க அப்பாவாக போறீங்க. அண்ணி, நீங்க அம்மாவை போறீங்க, கை கொடுங்க.
1: என்னங்க என்னங்க
2: பத்மா, நீ என்ன என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டாலே பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது.
1: அப்படி என்ன பண்ணிட்டேன் நானு?
2: சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்?
1: அப்படி கேளுங்க, உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிடிக்குமா இல்ல பொம்பளை புள்ள பிடிக்குமா?
2: எனக்கு பொம்பளை புள்ள தான் பிடிக்கும்.
1: எனக்கு ஆம்பளை புள்ள தான் பிடிக்கும்.
2: பொம்பளை புள்ள தான்.
1: ஆம்பளை புள்ள தான்.
2: பொம்பளை புள்ள தான் வேணும்.
1: ஆம்பளை புள்ள தான் வேணும்.
3: அடா அடா அடா, படிக்க விட மாட்டீங்களே.
2: இங்க பாரு பத்மா, பொம்பளை புள்ள தான் கடைசி வரைக்கும் அன்போடும் பாசத்தோடும் இருப்பா.
1: ஆம்பளை புள்ள தான் கடைசி வரைக்கும் கூடவே இருப்பான்.
2: இருப்பான் இருப்பான். ஒரு கல்யாணம் ஆனப்புறம் பொண்டாட்டி முந்தனைய பிடிச்சுக்கிட்டு இருப்பான்.
1: பார்க்கலாமா?
2: பார்க்கலாம்.
3: அண்ணே அண்ணி, என்ன இது, பிறக்க போறது ஆனா பெண்ணான்னு தெரியல, அதுக்குள்ள சண்டையா? வேலையை பாருங்க, உள்ள போங்க.
1: என்னங்க என்னங்க?
2: இப்ப உனக்கு என்ன வேணும்?
1: பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: அது உனக்கு எதுக்கு? வேலைய பாரு.
1: எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யலாம்? யார்கிட்ட கேட்கலாம்?
0: நினைத்ததை டடன் டடன் முடிப்பவன் டடன் டடன் நான் நான் நான் மனோ மனோ.
1: வா சிங்கம் வா, உன்னதான் நினைச்சேன், வந்துட்டேன்.
0: என்ன நீ, எதுக்கு என்ன நினைச்சீங்க?
1: உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், தப்பா நினைக்க கூடாது.
0: கேளுங்க அண்ணி.
1: அண்ணன் வெளியே போயிருக்காரு, மனோ குளிச்சுக்கிட்டு இருக்கான், அவங்க வர்றதுக்குள்ள பேசி முடிச்சிடணும்.
0: அப்படியா? அப்ப சீக்கிரம் சொல்லுங்க.
1: சிங்கம், வயித்துல வளர்ற குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். என்ன செய்யலாம்?
0: சிம்பிள், அதுக்கு வழி இருக்கு. ஆனா செலவு தான் கொஞ்சம் அதிகமாகும்.
1: எவ்வளவு ஆனாலும் நான் தரேன், எனக்கு அது மட்டும் தெரியணும்.
0: அண்ணி, இதுக்காகவே சில கிளினிக் இருக்கு, அங்க போனா தெரிஞ்சுக்கலாம்.
3: என்னடா தெரிஞ்சுக்கலாம், அவங்க தான் அப்படி கேக்குறாங்கன்னா இத சொல்ல உனக்கு தப்பா தெரியல?
0: சாரிடா.
3: சாரி சொன்னா சரியா போயிடுமா? அண்ணி, விவரம் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த எண்ணம் வரலாமா?
1: மனோ, நான்
3: பேசாதீங்க அண்ணி. வயிற்றுல வளர்க்கிறது நல்லா இருக்கா இல்லை ஏதாவது குறைபாடுகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவம் பார்க்கத்தான் நவீன சாதனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஆளுங்க அந்த கருவியை கருவழிக்கும் சாதனமாக சிலர் பயன்படுத்துகிறாங்க. இது தப்பு இல்லையா சிங்கம்?
0: ஆமாம் மனோ, தப்பு தான்.
3: தனக்கு ஆண் வாரிசு வேணுன்றதுக்காக பெண் சிசுவை அழிப்பது பாவம் இல்லையா? சொல்லுங்க அண்ணி.
1: ஆமா மனோ, பாவம் தான்.
3: பெண் குழந்தையை காப்போம், பெண் இல்லையே

0: உலகம் இல்ல, புரியுதா?
1: புரியுது மனோ.
0: இன்னும் சொல்றேன் கேட்டுங்க, நவீன சாதனங்களை பயன்படுத்தி ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க நினைப்பது தவறு. மீறி செயல்பட்டா 3 ஆண்டு சிறை தண்டனையும் உண்டு.
1: அப்படியா?
0: அது மட்டும் இல்ல, 50,000 அபராதமும் உண்டு. ஆணோ பெண்ணோ அது நம்ம குழந்தை, அதை வளர்த்து படிக்க வச்சு பெரியாளாக்கி சந்தோஷப்படுங்க. அது நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது.
1: புரியுது மனோ. பெண்களே பெண்களுக்கு அழிவு தேடும் எண்ணத்தை நினைச்சு வெக்கப்படுறேன், வேதனையோடு சொல்றேன், என்ன மன்னிச்சிடு மனோ.
0: ஓகே, நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும்.
2: வெரி குட் மனோ, வெரி குட். இத நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, ஒரு டாக்டர் சொன்னா
1: கண்டிப்பா கேட்பாங்க.
2: எல்லாம் சரிதான் சிங்கம், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
3: உண்மையா? என்ன உண்மை?
2: அந்த வெடிகுண்டு பார்சல் அனுப்புனது யாரு?
3: அண்ணன், நல்லத நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டீங்க. சில நோய்களை மாத்திரை மருந்தால குணப்படுத்தலாம், சில நோய்களை அதிர்ச்சி வைத்தியத்தால் தான் குணப்படுத்த முடியும். அதை தான் நாங்க செஞ்சோம், இல்லையா மனோ?
2: அட பாவிங்களா, அது நீங்க தான் செஞ்சீங்களா?
3: நாங்களே
0: தான். ஆமா ஆமா ஆமா. உங்க மனசை மாத்தணும், சிந்திக்க வைக்கணும், விழிப்புணர்வை உண்டாக்கணும், இதுதான் எங்க நோக்கம்.
2: சார் பார்சல், மீண்டும் பார்சலா?
0: அண்ணே அண்ணே அண்ணே, நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே.
3: அண்ணே ஓடாதீங்க, நில்லுங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சிந்திக்க ஒரு நிமிடம் நாடகம். எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மனோவாக ஜி அப்துல் ஷெரீப், பாலாவாக யு குமரகுரு, பத்மாவாக எஸ் அபிராமி, சிங்கமாக ஆர் பாலசுப்ரமணியம், போஸ்ட்மேன் மற்றும் டாக்டராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
0: மாத்தணும், சிந்திக்க வைக்கணும், விழிப்புணர்வை உண்டாக்கணும், இதுதான் எங்க நோக்கம்.
2: சார் பார்சல், மீண்டும் பார்சலா?
0: அண்ணே அண்ணே அண்ணே, நில்லுங்கண்ணே நில்லுங்கண்ணே.
3: அண்ணே ஓடாதீங்க, நில்லுங்க.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சிந்திக்க ஒரு நிமிடம் நாடகம். எழுத்தாக்கம் எம் செந்தில்குமார் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மனோவாக ஜி அப்துல் ஷெரீப், பாலாவாக யு குமரகுரு, பத்மாவாக எஸ் அபிராமி, சிங்கமாக ஆர் பாலசுப்ரமணியம், போஸ்ட்மேன் மற்றும் டாக்டராக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.
1: பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய

0: பிரதமர் திரு ஆந்தனி அல்பேனிஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டு நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளி கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தாா்.

0: அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு. 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் ஃபீஸ் கட்டிட்டேன், 1 இயர் ஃபீஸ் வந்து 270,000. 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 615,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
0: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:54. புதின பக்கங்கள் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
6: வேறு பிரதேசங்களில் உள்ள மக்கள் அந்த தொழிலாளர் குடியிருப்புக்கு வருவதுண்டு. அந்த இடத்திற்கு புது ஆசாமிகள் என்ற காரணத்தால் இங்குள்ளவர்களின் கவனத்தை ஆரம்பத்தில் அவர்கள் கவர்வதுண்டு. அவர்கள் வேலை பார்த்து வரும் இடங்களை பற்றிய அதிசய கதைகளை சொல்லும்போது இங்குள்ளவர்களுக்கு அதில் லகுவில் ஈடுபாடும் ஏற்படுவதுண்டு. ஆனால் அந்த புதுமை சீக்கிரத்திலேயே போய்விடும். அந்த மனிதர்களும் இவர்களுக்கு பழகி போய்விடுவார்கள். பிறகு அவர்களை கவனிப்பதை

0: கூட இவர்கள் நிறுத்தி விடுவார்கள். புதிதாக வருபவர்கள் சொல்லுவதிலிருந்து இவர்களுக்கு ஒரே ஒரு உண்மை புலப்படும். தொழிலாளிகளின் நிலைமை எங்கும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது என்பதுதான் அது. இதுதான் உண்மை என்றால் பிறகு எதை பற்றி என்ன பேசுவது? ஆனால் அந்த புதிய மனிதர்களில் சிலர் இந்த குடியிருப்பு மக்கள் இதுவரை கேட்டிராத புது விஷயங்களை பற்றி பேசுவார்கள். ஆட்சேபிக்காமல் நம்பிக்கையின்றி அவற்றை கேட்பார்கள். சிலருக்கு கிளர்ச்சியை அவை உண்டாக்கும், சிலருக்கு லேசான இதய அதிர்ச்சியை தரும், சிலருக்கோ அடையாளமே தெரியாமல் மங்கி தோன்றும் ஒரு சிறு நம்பிக்கை மனதில் எழும்பி குறுகுறுக்கும். ஆனால் அவர்கள் அனைவருமே தங்களது வாழ்க்கையை மேலும் சிரமத்துக்கு ஆளாக்கிடக்கூடிய அந்த வேண்டாத உணர்ச்சியையும் கிளர்ச்சியையும் மறக்கடித்து விரட்டுவதற்காக மேலும் மேலும் குடித்து தீர்ப்பார்கள். அந்த புதிய ஆசாமிகளில் யாரேனும் ஒருவரிடம் அவர்கள் ஏதாவது ஒரு புதுமையை காண நேர்ந்தால் அதை அந்த தொழிலாளர்கள் மறக்கவே மாட்டார்கள். தம்மை போல் இல்லாத அந்த ஆசாமியிடம் சர்வ ஜாக்கிரதையுடன் நடக்க முனைவார்கள். தங்களது தற்போதைய வாழ்வின் ஒழுங்கை அவர் கெடுத்து குலைத்து விடுவாரோ என்று அவர்கள் பயப்படுவது போலிருக்கும். இப்போதே வாழ்க்கை சிரம ஜீவனம்தான் என்றாலும் அமைதியாகவும் குழப்பமற்றதாகவும் இருக்கிறதே என்பதே அவர்கள் அடையும் திருப்தி. நிரந்தரமாக ஒரே சுமையை, தம்மை அழுத்தும் வாழ்க்கையை தாங்கிக் கொள்வது அவர்களுக்கு பழகி போய்விட்டது. மேலும் தங்களது கஷ்டத்துக்கும் ஒரு நிவர்த்தி உண்டு என்ற நம்பிக்கையே அவர்களுக்கு இல்லை. அதலால் தனது வாழ்க்கையில் புதியதாக வரும் எந்த மாறுதலும் தங்கள் துயரங்களையும் கஷ்டங்களையும் அதிகரிக்கத்தான் செய்யுமே அன்றி ஒரு காலம் அவற்றை குறைத்துவிடப் போவதில்லை என்றே அவர்கள் கருதினார்கள். எனவே புது கருத்துக்களை காதில் போட்டுக் கொள்ளாமலே ஒதுங்கி செல்வார்கள் அவர்கள். அந்த புதிய ஆசாமிகளும் அங்கிருந்து மறைந்து போவார்கள். அங்கேயே தங்கும் ஓரிருவர் அங்குள்ளவர்களைப் போலவே நாளடைவில் வாழத் தொடங்குவார்கள். அவ்வாறு ஒருங்கிணைய முடியவில்லை என்றால் ஒதுங்கி வாழ்வார்கள். இப்படி சுமார் 50 வருஷங்கள் வாழ்ந்த பிறகு ஒரு தொழிலாளி செத்து மறைவான். இப்படித்தான் மிகாயில் விலாசல் என்பவனும் வாழ்ந்தான். அடர்ந்த புருவங்களுக்கு கீழே அவனது சிறு கண்கள் வெறுப்பு கலந்த சந்தேகத்துடன் பார்க்கும். அவன் ஒரு மந்தமான, உடல் முழுவதும் ரோமம் அடர்ந்த தொழிலாளி. தொழிற்சாலையில் அவன்தான் சிறந்த தொழிலாளி, தொழிலாளர்களில் அவனே சிறந்த பலசாலி. ஆனால் அவன் தன் மேலதிகாரிகளோடு அடிக்கடி முறைத்துக் கொள்வான். எனவே அவனால் அதிகம் சம்பாதிக்க முடியவில்லை. ஒவ்வொரு பண்டிகை நாளிலும் அவன் யாரையாவது நன்றாக அடித்து வெளுத்து வாங்கி விடுவான். எனவே அவனை யாருக்கும் பிடிப்பதில்லை. எல்லோரும் அவனை கண்டு பயந்தார்கள். அவனை எப்படியாவது பதிலுக்கு பதில் தாக்கிவிட வேண்டும் என்று எவரேனும் திட்டமிட்டாலும் நடைமுறையில் நிறைவேறுவதில்லை. தன்னை யாராவது தாக்க வருவதை விலாசவ் கண்டுவிட்டானால் உடனே அவன் ஒரு பாறாங்கல்லையாவது, பலகையாவது, கம்பியையாவது கையில் தூக்கிக் கொண்டு தன் கால்களை அகட்டி ஊன்றி தனது எதிரியை அமைதியுடன் எதிர்பார்த்து நிற்பான். அவனது மயிரடர்ந்த கரங்களையும் கண்ணிலிருந்து கழுத்து வரையிலும் காடாய் அடர்ந்து வளர்ந்து மண்டிய கரிய தாடியையும் கோபாவேசமான முகத்தையும் கண்டுவிட்டாலே போதும், யாரும் நடுநடுங்கி போவார்கள். ஆனால் ஜனங்கள் அவனது கண்களை கண்டுதான் அதிகம் பயந்தார்கள். ஏனெனில் அவை சிறியனவாகவும் உருக்குத்தமர் உளியைப் போல் துளைக்கும் கூர்மை பெற்றவனாகவும் இருந்தன. அந்த கண்களின் பார்வையை கண்டதுமே தாங்கள் ஏதோ ஒரு அசுர சக்தியின் முன்னால் இரக்கமோ பயமோ ஒரு சிறிதும் காட்டாது தம்மை எதிர்த்து தாக்க தயாராக இருக்கும் ஒரு மிருக வெறிக்கு முன்னால் அகப்பட்டு கொண்டதாகவே அவர்களுக்கு தோன்றும். சரி, இங்கிருந்து ஓடுங்கடா கழுசடைகளே என்று அவன் முரட்டு குரலில் சொல்லுவான். அவனது முகத்தை மறைத்து அடர்ந்திருக்கும் தாடிக்கு ஊடாக அவனது மஞ்சள் பூத்த பற்கள் மின்னி மறையும். உடனே அந்த மனிதர்கள் கோழைத்தனமாக வாய்க்கு வந்தபடி வைத்து கொண்டே பின்வாங்கி விடுவார்கள். கழுசடைகளே என்று அவர்களுக்கு பின்னே கத்துவான். அப்பொழுது அவனது கண்கள் ஏளன பாவத்தோடு குத்தூசியை போல் கூர்ந்து நோக்கும். பிறகு அவன் தன் தலையை நிமிர்ந்து நடந்தவாறே அவர்களை தொடர்ந்து சென்று உரத்து சத்தம் போடுவான்.
1: ஏய் எவனடா?

0: சாக விரும்புகிறவன் எவனுமே சாக விரும்புவதில்லை. அவன் அதிகமாக பேச மாட்டான். கழிச்சடை என்று அவனது பிரியமான வாசகம் அவன் போலீசாரையும் தொழிற்சாலை அதிகாரிகளையும் தன் மனைவியையும் இந்த வார்த்தையால் தான் அழைப்பான்.
1: ஹே, இங்க பார், என் கால்சராய் கிழிந்து போயிருப்பதை பார்க்கல்யாடி கழிச்சடையே.
0: ஒருமுறை 14 வயது சிறுவனான தன் மகன் பாவலின் தலைமயிரை இழுத்து உதைக்க போனான். ஆனால் அந்த பையனோ உடனே ஒரு பெரிய சுத்தியலை கையில் தூக்கி கொண்டு கடூரமாக சொன்னான்,
2: விடு, என்ன தொடாத.
1: என்னது
0: என்று கேட்டுக்கொண்டே அவனது தந்தை நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த தன் மகனின் உருவத்தை நோக்கி மரத்தை நோக்கி செல்லும் நிழலைப் போல முன்னேற முனைந்தான்.
1: நாம் பட்ட பாடு போதும், இனி படமாட்டேன்
0: என்று கூறிக்கொண்டே சுத்தியலை உயர்த்தினான் பாவல். தந்தை அவனை ஒரு முறை பார்த்தான். பிறகு தனது மயிரடந்த கரங்களை முதுகுக்கு பின் கோர்த்து கொண்டான்.
1: ரொம்ப சரி
0: என்று சிறு சிரிப்புடன் சொன்னான். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு,
1: கழுசட பயலே, ரொம்ப சரி
0: என்றான். இதற்கு பின் தன் மனைவியிடம் சொன்னான்,
1: இனிமே நீ என்ன பணம் கேட்காத, இன்று முதல் பாவலே உன்னை காப்பாற்றுவான்.
0: நீ கிடைக்கிற கூலியெல்லாம் குடித்து தீர்த்து விட போகிறாயா என்று துணிந்து கேட்டாள் அவள்.
1: ஏ கழுசடைய, அது ஒன்று உன் வேலையல்ல. வேண்டுமென்றால் நான் வப்பாட்டி கூட வைத்துக் கொள்வேன்.
0: அவன் வப்பாட்டி வைத்துக் கொள்ளாவிட்டாலும் அன்று முதற்கொண்டு 2 வருஷம் கழித்து அவன் செத்துப்போன காலம் வரை தன் மகனை மதிக்கவும் இல்லை, அவனோடு பேசவும் இல்லை. அவனிடம் அவனை போலவே பூதாகாரமாக மயிர் அடர்ந்ததாகவும் உள்ள ஒரு நாயும் இருந்தது. அந்த நாய் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவனை தொடர்ந்து தொழிற்சாலை வரையிலும் செல்லும். மாலையில் அவனது வருகைக்காக தொழிற்சாலை வாசலில் காத்து நிற்கும். விலாச பண்டிகை நாட்களில் ஒவ்வொரு சாராய கடையாக சென்று வருவான். வழியில் எவரிடமும் பேச மாட்டான். எனினும் யாரையோ இனம் காண முயல்வது போல ஒவ்வொருவரையும் கூர்ந்து பார்ப்பான். அவனது நாயும் தனது அடர்ந்த வாலை ஆட்டிக்கொண்டு அவனுக்கு பின்னாலேயே நாள் முழுவதும் திரிந்து கொண்டிருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി, നേരം 1 മണി.
1: வணக்கம் மக்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒவ்வொரு மனிதரின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு சுவாரஸ்யமான பயணம் இருக்கும். அதிலும் மேடையை உயிர்ப்பிக்கும் நாடக கலைஞர்களோட பயணம், அனுபவங்கள், சவால்கள், அர்ப்பணிப்பு, வெற்றிகள் என்று இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது இந்த நாடகத்துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாடகத்துறையின் பயணம் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கவிதை, இலக்கியத்துறை, கதை, இப்படி பன்முக திறமை கொண்ட சி பிரமிளா மேரி அவர்கள், வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம். சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளே, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளே, மொழியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிர் உள்ளவரையே, தமிழே நீ எனக்கு இறையே, பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே பிறந்தே சிறந்த தாய்மொழியாம் தமிழுக்கு என் முதல் வணக்கமும், தொகுப்பாளியாக உங்களுக்கும் ஆகாஷ்வாணி.

0: அணிக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன்.
1: ஓகேங்க மேம், உங்க இன்ட்ரோவே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரா இருந்தது. நீங்க எந்த அளவுக்கு தமிழ் மேல பற்று வச்சிருக்கீங்க அப்படின்றதே இதன் மூலமாவே எங்களால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்க மேம், ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பத்தி சொல்லுங்க, எப்படி இந்த துறையை நீங்க செலக்ட் பண்ணீங்க?
0: நான் வந்து கல்லூரி படிக்கும்போது நாடகம்லாம் நடிச்சிருக்கேன். அது அந்த நாடகம் வந்து அவ்வளோ தெரியாது, ஏன்னா அது மாணவருக்குள்ளா நடக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளா நடக்கும், அந்த அளவுக்கு தெரியாது. இந்த நாடகத்துறையில நான் ஒரு 5-6 வருடமா பயணித்து வரேன் மேடம். நான் வந்து முதல்ல ஒரு கவிஞரா தான் எல்லாருக்கும் முன்னாடி தெரியும், பல மேடைகள் ஏறி இருக்கேன், கவிதை நானே எழுதுவேன். அப்படி இருக்கும் பட்சத்துல என்னோட பயணிக்கும் சக கவிஞர்கள் பெரியவங்க, என்னோட பெரியவங்க தான் இருப்பாங்க இல்லையா அந்த இலக்கிய துறையில. அவர் அம்மா வந்து விஜயலட்சுமி அம்மான்றவங்க வந்து இது மாதிரி நாடகம் நடக்க போதுமா, அதுல நீ வந்து நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஏதா அன்னைக்கு உரிய நாடகம் தான் அது, எப்படி போறது என்னன்னு யோசிக்கல, சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ முதன் முதல் இந்த கடற்கரை சாலையில தான், காந்தி திடல்ல தான் நடந்துச்சு. அதுல ஒரே ஒரு சீன்ல ஒரே ஒரு டைலாக் தான் கொடுத்தாங்க, நடிச்சேன். அப்போ மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றது. அந்த டைரக்டரும் பரவாயில்லாமா முதன்முறை நல்லா நடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: நீங்க வந்து ஒரு கவிஞரா இருந்திருக்கீங்க, இலக்கியம் இதுலதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, சடனா வந்து இந்த நாடகத்துறையில வந்து திடீர்னு நடிக்கணும்னு கூப்பிட்ட உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த நாடகத்துல?
1: கல்லூரியில படிக்கும் போது பல நாடகங்கள் நடிச்சிருக்கேன். அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்குள்ளயும் என்னுடைய சக மாணவருக்குள்ளயும் நடந்தது. அப்பெல்லாம் அந்த பயம் இருக்காது, ஏன்னா இது மக்கள் பொது வெளியில நடிக்கிறோன்ற போது ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மள கூப்பிடறால வாய்ப்பு வந்து கிடைக்கும் போது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரி வாய்ப்பு கிடைக்குது நம்ம பயன்படுத்திக்கோ அப்படின்றதால நானும் மேடை ஏறி நடிச்சேன்.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் நடிக்கும் போதே ஒரு தயக்கம் இருந்திருக்கும், இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தவறுதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா நம்ம நடிக்கிறோமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க பாராட்டுறாங்களா, இல்ல நம்ம கரெக்டா தான் போறோமான்ற நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸே உங்களுக்கு வந்து ஒரு நாடகத்துல மக்கள் முன்னாடி நடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, மத்தவங்க எப்படி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, இல்ல இதெல்லாம் மாத்திக்கணும், ஏன்னா எடுத்த உடனே நாடகம் அப்படின்றது நடிக்கிறதுன்றது யாருக்குமே சுலபமா வந்துடாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம் என்ன?
1: நான் முதல்ல கத்துக்கிறது என்னன்னா, ஸ்டேஜ் பார்த்து ஆடியன்ஸை பார்த்து நடிக்கணும். இந்த நம்மளோட குரல் வந்து மக்களை சென்றடையணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறப்ப நடிச்சது வேற, இங்க மக்கள் முன்னாடி நடிக்கிறதுன்றது வேற. அப்போ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்றது முக்கியம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலா

0: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். இப்ப உங்களுக்கு வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, இந்த டைலாக் எல்லாம் எப்படி வந்து நீங்க மக்கப் பண்ணிட்டு இல்ல அதை உள்வாங்கி நடிக்கணும்? நடிப்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து இயற்கையாவே வரணும், சோ செயற்கையா வந்து நம்ம பேசுற மாதிரி இருக்க கூடாதுன்னு. அதே மாதிரி நீங்க டைலாக்ஸ்ல ரொம்ப பெரிய டைலாக் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து படிக்க வச்சு எப்படி அதெல்லாம் நீங்க மக்கப் பண்ணீங்க, எப்படி அதை வெளிக்கொண்டு வந்தீங்க அவுட்புட்ல?
1: படிக்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்கு, மனப்பாடம் செய்யும் திறமை இருக்கு. ஆனால் மனப்பாடம் பண்ணுவேன், இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளேஸ்ல எப்படி நடிக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பேச்சு வழக்குல அந்த பத்தியே மாத்திக்குவோம்.
0: ஓகே, இயல்பான அந்த நடிப்பை வந்து கொண்டு வந்துடணும். நீங்க வந்து கவிதையெல்லாம் எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த இலக்கியத்துறையில இருக்கிறதுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்ததுக்கும் நீங்க புதுசா என்ன விஷயத்த வந்து அங்க கத்துக்கிட்டீங்க?
1: கவிதை வந்து இலக்கிய நயத்தோட பேசுவோம் மேடையில, எதுகை மோனையோட வார்த்தைகளை அடுக்கி பேசணும். ஏன்னா நாடகத்துல வரும்போது நான் தூய தமிழ்ல பேசுவேன். இந்த கவிதை நடையில பேசும்போது அந்த டைரக்டர் என்ன சொல்லுவாரு, இப்படி பேசக்கூடாதுமா, நடைமுறையோட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த கவிதை பேசுறதால அதுவும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே வரும்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

பாக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்ப வந்து

0: பேக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்ப வந்து நம்ம எந்த துறையில இருந்தாலும் நாடகத்துறைக்குன்னு நம்ம வரும்போது இப்ப குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கான்னு தெரியாது. உங்க குடும்பத்துல எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க?
1: ஆரம்பத்துல சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது என்ன ஒரு வேலையா, இதனால என்ன லாபம் கிடைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மன அமைதி கொடுக்கும், நம்மளோட திறமை வெளிப்படும், சக நண்பர்கள்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால எனக்கு ஒரு மன நிறைவா இருந்துச்சு. இருந்தாலும் எங்க அப்பாட்ட சொல்லுவேன், இது மாதிரிலாம் போன வந்த அப்படின்னு சொல்லும் போது உனக்கு வேலை இல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா என்ன சொல்லுவாங்க, அவன்னா அவன் எங்க போனாலும் நல்லதான் செய்வா, நல்ல ஒரு செயலுக்காக தான் போவா, அவளையான் தீட்டுறீங்க அப்படின்னு அம்மா வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் நாடகத்துறையின் பயணம். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க திருமதி சி பிரமிளா மேரி. தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் உங்க நடிப்பு திறமைய யாரு வந்து ரொம்ப பாராட்டினாங்க? நீங்க வந்து ரொம்ப இயல்பா நடிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாராட்டு யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க?
2: முதல் முதல்ல நான் வந்து மருத்துவரா நடிச்சேன், டாக்டரா. 2-3 நாடகத்துல டாக்டரா நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சு. அப்ப டாக்டரா நடிக்கும் போது பிராக்டிஸ் எடுப்போம் இல்லைங்களா, அப்போ தொடர்ந்து ரிஹர்சல் எடுக்கும் போது ஸ்டெதஸ்கோப் அதை வச்சேதான் பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்ப அப்படி இருக்கும் போது அந்த ஸ்டெதஸ்கோப்ல வந்து பட்ஸ் எல்லாம் போயிட்டு அதை நான் கவனிக்கல, என்ன சுத்தி இருக்கவங்க கவனிக்காம காதல் இப்படி வச்சவனே காதல் அடிச்சிருச்சு, காதல் அடிச்சு ரத்தம் வந்துட்டு, ரத்தம் வந்துட்டப்ப அழுதுட்டேன். அந்த நாடகமே வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சுத்தி இருக்கவங்களும் பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிராக்டிஸ் போச்சு. அந்த டாக்டர் சிவரஞ்சனின்ற நாடகம், அந்த நாடகத்துல வந்து டாக்டர் வேடம் கொடுத்தாங்க. அந்த கோட்டெல்லாம் போட்டு அதுக்கேத்த மாதிரி ஊசி போடுறது அந்த மாதிரி எல்லாம் ட்ரெயின் பண்ணி என்ன மேடை ஏத்தினாங்க. எல்லாருமே ஸ்டேஜில் அன்னைக்கு மழை வேற, ஆடியன்ஸ் நிறைய அப்படி இருந்தும் மழையில கொடை பிடிச்சிட்டு பார்த்தாங்க. அந்த அது போட்டி நாடகம், இப்ப எல்லாருமே நல்லா நடிச்சோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற எங்கன்னா வெளியில பார்த்தாங்கன்னா டாக்டர் அம்மா டாக்டர் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
1: பல தடங்கல்கள் வந்தாலும் வெற்றிகரமா, அதாவது இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலும் அந்த சிறப்பா அந்த டாக்டர் ரோல வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. சோ எல்லாருமே வந்து டாக்டர் அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு அது எல்லாரோட மக்கள் மனதிலையும் வந்து பதிஞ்சிருக்கு. சோ இது ரொம்பவே பெரிய விஷயம் இல்ல. அப்ப நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்டே வேண்டான்னு போயிருந்தா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாராட்டோ வெற்றியோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா?
2: நம்மள ஒரு வெளி உலகத்து கொண்டு வர்றது இந்த நாடகம், இந்த நாடக மேடையா இருந்தாலும் இந்த டாக்டர் அம்மான்னு மட்டும் இல்ல, வேற இந்த கலை பண்பாட்டு துறை மூலமா நாடகம் நடக்கும். அப்போ அதுல வந்து டீச்சர் அம்மாவை நடிச்சேன். அப்ப அந்த ஏரியால இருக்க மக்கள் அங்க இருக்க தெரிஞ்ச ஐயா கிட்ட அவங்க நல்லா இருக்காங்களா, டீச்சர் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டு இருக்காங்க.
1: சோ ஒவ்வொரு நாடகத்திலயும் ஒரு ஒரு கதாபாத்திரம் இருக்கும்போது அது நம்மளுக்கே வந்துருது, டாக்டர் அம்மா டீச்சர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: இந்த ஒரு கதாபாத்திரம் தான் இருக்கு, அதுவும் வந்து ஜென்ஸ் நடிச்சாதான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப அதுல இருக்க ஒரு ஐயா என்ன சொன்னார்னா, ஆண் கதாபாத்திரம் இல்லைன்னா பெண் கணக்கு பிள்ளையா போடுங்க, பெண் கணக்கு பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கேத்த மாதிரி என்னென்ன பண்ணாங்க, பெண் கணக்கு பிள்ளையா போட்டாங்க. அப்ப அந்த பண்ணையாருக்கு நான் பெண் கணக்கு பிள்ளையா நடிச்சேன். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமா நான் நினைக்கிறேன்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணம் இது பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கவிதை, இலக்கியத்துறை, கதை, நாடகத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமை கொண்ட திருமதி சி பிரமிளா மேரி அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை வரும் வெள்ளிக்கிழமை கேட்க தவறாதீர்கள்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: They play the first test match at the iconic Lord's Cricket Ground in London against England this evening. It will be the first ever women's test to be held at the Lord's. Led by Harmanpreet Kaur, India will look to make the occasion memorable in this historic encounter. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to arrive shortly in Auckland on two-day visit to hold talks with his New Zealand counterpart. Centre amends drugs rules to regulate high alcohol-containing drug formulations. India strongly condemns conflict-related sexual violence at UNSC, describes it as tool of war and terrorism. IMD issues red alert for heavy to very heavy rainfall in Uttarakhand today. In FIFA World Cup, Spain to face Belgium in second quarter-final tonight. And in women's cricket, India to take on England in historic one-off test match at Lord's Cricket Ground in London this evening. The details of these stories and more log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பரிசு திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

நிலையத்தின் நேரம் சரியாக 2:22:37. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பயறு வகைகளுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் பயறு அறவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பர் பாரத் பல்சஸ் திட்டத்தின் கீழ் பயறு வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயறு ஆலை அமைப்பதற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயறு அறவை ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள்,

பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயறு பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும். வங்கி கடன் பெறுவது கட்டாயமாகும். பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும். இந்திய தரநிலைகளுக்கு உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயறு பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர், புதுச்சேரி காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான https://agri.py.gov.in இந்த முகவரியில் நம்ம பதிவிறக்கம் விண்ணப்பத்தை செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயறு அறவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயறு தன்னிறைவு இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான விவரங்களுக்கு துணை வேளாண்மை இயக்குநர், தட்டாஞ்சாவடி, புதுச்சேரி. இந்த செய்தியை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக காவல்காரன் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், P. சுசிலா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்கலாம். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசை அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடல் எழுதிப்போமா?
1: ডাকিবি তুমকু তুমি যে সর্বনাম
0: இது பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: আলোক তুমকু নপারে দেখাই তুমি যে দেখাও তাহারে আলোক তুমকু
2: নপারে দেখাই
1: তুমি যে দেখাও তাহারে তুমি যে বেড়িছ
2: কোটি বিশ্বর
1: সবুরি ভিতরে বাহারে তুমি যে বেড়িছ
2: কোটি বিশ্বর
1: সবুরি ভিতরে বাহারে
0: இதுவரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
1: லுஹ ஹோயி துமே ঝরি পড়া পড়া কেতে নয়নর কোণরু
2: লুহ হই তুমি
1: ঝরি পড়া পড়া কেতে নয়নর কোণরু
2: হস হই পুণি
1: ফুল পরি ফুট কেতে যে নরম অধরু হস হই পুণি
2: ফুল পরি ফুট
1: কেতে যে নরম অধরু কেউ নাম ধরি
2: ডাকিবি তুমকু
1: তুমি যে সর্বনাম
0: பாடல முழுசா எழுதி முடிச்சாச்சு. 6 அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
1: 1 2 3 4

0: நல்ல பாட்டை கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதான? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடல் பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை கற்றுக்கொண்டோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள், இசையமைத்திருந்தவர் அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.
2: பானு, உன்னை பார்த்து

0: நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கியே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்?
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் ஒன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் 6 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் 5 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி ஆகிய இடங்களிலும் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரவாயல், சின்கொனா, வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, ஆவடி, கேளம்பாக்கம், வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கும்மிடி பூண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர், திருவாலங்காடு, செம்பரம்பாக்கம், சென்னை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பணப்பாக்கம், காஞ்சிபுரம், எம்ஜிஆர் நகர், சென்னை காவல்துறை இயக்குனர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தாம்பரம், திருநின்றவூர், திருமயம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, சேத்தியாத்தோப்பு, குன்றத்தூர், தண்டையார்பேட்டை, புழல், ஊத்துக்கோட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், கரம்பக்குடி, திருத்தணி, பூண்டி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஹாரிசன், செங்குன்றம், தேவாலா, கொடைக்கானல், படகுக்குழாம், மலையூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 41.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் இடிமழை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதி

പ്രദേശങ്ങളിൽ ലേസാന മഴയ്ക്ക് വായ്പുണ്ട്. നാളെ മേൽക്ക് തുടർച്ച മലപ്പകുതികളെ ഒട്ടിയുള്ള മാവട്ടങ്ങളിൽ ചിലയിടങ്ങളിൽ ബലത്ത കാറ്റുടൻ മിതമാണ് മഴപ്പൊഴിവിരക്കൂടും. തെൻ തമിഴ്നാട്, കടലോര തമിഴ്നാട്, പുതുച്ചേരി, കാരക്കാൽ പകുതികളിൽ ഓരിടങ്ങളിൽ ലേസാന മഴയ്ക്ക് വായ്പുണ്ട്. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 14 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம்.

நேயர்களுக்கு மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் மீட்டர் 246.9 1215 கிலோஹெர்ட்ஸில் நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5:02. வருவது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் கடிதம் குறித்த பாடல்களை கேட்கலாம். ஒரு கடிதம் எப்படி எழுத வேண்டும் என்பதை சிறப்பாக எழுதியிருக்கும் இந்த பாடலை கேட்கலாம். வாங்க.

எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் காதல் கோட்டை. பொக்கிஷம் படத்திலிருந்து வரும் இந்த பாடல் வரிகளை கேட்டவுடனே நம்மில் பலர் நமக்கு பிடித்தவர்களுக்கு கடிதம் எழுத இப்பொழுது பேனாவையும் காகிதத்தையும் கையில் எடுத்து விடுவோம் பாருங்கள்.

கேட்ட பாடலை பாடியவர்கள் விஜய், யேசுதாஸ், சின்மயி. நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-18-648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேரம் 5:13:52. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கடிதம் குறித்த பாடல்கள். இந்த கடிதம் இயற்கையில் உள்ள அனைத்து பொருள் கொண்டும் எழுதி, வானத்தின் நீளத்தை பேனாமையாகவும் மேகத்தை எல்லாம் காகிதமாகவும் சூரியனையும் சந்திரனையும் அஞ்சல்காரர்களாகவும் பகல் இரவு என்று எல்லா நேரமும் கடிதம் அனுப்பும்படி பாடியுள்ளனர்.

கேட்டுப்பாடல் இன்படம் ஜோடி, ஒழித்தது உன்னிமேனன், எஸ் ஜானகி குரல்கள். எழுதுகின்ற கடிதத்தில் தன் உயிரையே அனுப்பி அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் தானாகவே தன்னை அனுப்பியிருப்பதாக வரும் கடிதம் இதோ.

சித்ரா குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் தேவா. அனுப்பிய கடிதம் கண்டு உள்ளம் துள்ளுகின்றது, நெஞ்சை அள்ளுகின்றது.

கேட்ட பாடலின் படம் சேரன் பாண்டியன். இதுவரை வந்தது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் இடம்பெற்றது கடிதம் குறித்த பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5%

சதவீதம் குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: டெடி படத்திற்காக வந்தது சீது ஸ்ரீராம் குரல்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12

0: சதவீதம் குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:05:38. திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் மாறா. ஒலிக்கிருக்கும் குரல் சேது ஸ்ரீராம்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப்பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகியவை நாட்டை பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் 50% அதிகமான மின்சார தேவை தூய்மையான எரிசக்தி மூலம் பெறப்பட்டதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி இன்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கு இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதிகளில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கிடையிலான உறவுகள் உள்ளிட்டவை குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர்

0: அந்தோனி அல்பனிசுடன் விவாதித்ததாக பிரதமர் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் மன்றத்தில் 2022 ஒப்பந்தத்தின் காரணமாக இருதரப்பு வர்த்தகம் 55% அதிகரித்திருப்பது குறித்து வணிகத் தலைவர்கள் பாராட்டியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் இரு தலைவர்களும் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த பயணத்தின் போது அங்குள்ள மார்வெல் மைதானத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சுமார் 25,000 பேர் கொண்ட கூட்டத்தில் இரு தலைவர்களும் உரையாற்றினர். அப்போது பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா ஆஸ்திரேலியா உறவை ஒரு உயிரோட்டமுள்ள பாலம் என்று புகழாரம் சூட்டினார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு அல்பனீஸ் பேசுகையில் புலம்பெயர்ந்தோர் சமூகத்தை ஆஸ்திரேலியாவின் செழிப்பை இயக்கும் ஒரு பன்முக கலாச்சார சக்தி மையம் என்று பாராட்டினார். ஆஸ்திரேலியா பயணத்தின் கடைசி நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் ஆஸ்திரேலியாவின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஆங்கஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது நமது தேசத்தின் உண்மையான நண்பர் பிரதமர் திரு மோடி என்று பாராட்டிய திரு ஆங்கஸ் டெய்லர் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மற்றும் யுரேனியம் ஏற்றுமதி போன்ற முக்கிய முன்னெடுப்புகளுக்கும் அவர் ஆதரவு அளித்ததாக கூறினார். முன்னதாக இரு நாட்டு தலைவர்களும் நேற்று மெல்பர்னில் நடைபெற்ற வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது புகழ்பெற்ற மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் இரு தலைவர்களும் இந்தியா ஆஸ்திரேலியா விளையாட்டு ஒத்துழைப்புக்கான செயல் திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர். இந்தியா 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கும் ஆஸ்திரேலியா 2032 பிரிஸ்பேன் ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் தயாராகி வரும் வேளையில் இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்று கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆஸ்திரேலியா ஆண்கள் பிக் பாஷ் லீகின் தொடக்க போட்டி இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியதாக கூறினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப் பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகிய மூன்றும் இணைந்து நாட்டை பாதுகாப்பானதாக மாற்றும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் எல்லை மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் இடம்பெயர்வை தடுக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் அரசின் நலத்திட்டங்கள் 100% செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை உள்கட்டமைப்பு 400% அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் 1,600 கிலோமீட்டருக்கும் அதிகமான இந்தியா மியான்மர் எல்லையை பாதுகாப்பு மத்திய அரசு 31,000 கோடி ரூபாய் செலவில் பாதுகாப்பு வேலி அமைத்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட எல்லை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பாதிக்கப்படக்கூடிய எல்லைப் பகுதிகளில் நிலவும் சூழ்நிலையை மதிப்பிடுவதன் மூலம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கம் என்று திரு அமித்ஷா குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்தின் ஆக்லாந்து சென்றடைந்தார். அங்கு அவருக்கு நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் சிறப்பான வரவேற்பு அளித்தார். 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 2 ஆண்டுகளில் 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திரு லக்சனுடன் ஆய்வு மேற்கொண்டார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அந்நாட்டு தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாட உள்ளார். தொடர்ந்து இந்திய வம்சாவளியினரிடையே அவர் உரையாற்றுகிறார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும் ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் 50% அதிகமான மின்சார தேவை தொடர்ந்து 2வது முறையாக தூய்மையான எரிசக்தி மூலம் பெறப்பட்டதாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று தெரிவித்தார். கடந்த 6ஆம் தேதி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் 50.2% மின்சார விநியோகத்திற்கு பங்களித்துள்ளதாக திரு ஜோஷி தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தூய்மையான எரிசக்தி சூழல் அமைப்பு வளர்ந்து வரும் வலிமைக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஒரு சான்று.

0: அமைகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் ஆகியவை இணைந்து நடத்தும் பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் சிறப்பு பயிலரங்கு இன்று காலை தொடங்கியது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜான்குமார், இன்றைய பத்திரிகையாளர்களில் ஒரு சிலர் செய்திகளை தவறாக வெளியிட்ட பின்னரும் அந்த தவறுக்கு மறுப்பு செய்தி தெரிவிப்பதில்லை என்றும், பத்திரிகையாளர்கள் நாட்டின் மிக முக்கியமானவர்கள் என்றும், உண்மையான செய்திகளை மட்டுமே அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல இயக்குநர் திரு பழனிசாமி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அரசு செயலர் திரு முகமது அக்சன் அபித், தகவல் மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் திரு சுரேஷ் ராஜ், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல அதிகாரி திரு வீரேந்திர சம்பியால், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார், கோழிக்கோடு பல்கலைக்கழக இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஹபீத் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இப்பயிலரங்கில் சுமார் 100 பத்திரிகையாளர்கள் பங்கேற்றனர். நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார்.
0: குழந்தை மைய வளர்ச்சி, பள்ளி கல்வி மற்றும் மனித மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டுமென்று நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் யூனிசெஃப் இந்திய பிரதிநிதி சிந்தியா மெக்காஃப்ரே மற்றும் அவரது தூது குழுவினருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கற்றல், அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு, ஆசிரியர் கல்வி, மாணவர் நல்வாழ்வு, இணைய பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக டாக்டர் ஜோரம் அனியா தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆதார் அடிப்படையிலான கொள்கை உருவாக்கம், சமூக பங்கேற்பு, குழந்தை நலன் மற்றும் கல்வித்திறன்களை மேம்படுத்துவதில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பங்கு ஆகியவை குறித்தும் விளக்கி கூறினார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற தேசிய கருத்தரங்கை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களையும் எடுத்து கூறினார். நிகழ்ச்சியில் இத்துறைக்கான இணை அமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில், மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் வெளியிட்டார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடெல்லியில் தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், நிறுவன திறன்களை வலுப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுதல் ஆகியவை குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகளுக்கிடையே வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான எல்லை, செழிப்பான எல்லைப்பகுதி மற்றும் விழிப்புணர்வுள்ள சமூகம் ஆகியவை நாட்டை பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் 50% அதிகமான மின்சார தேவை தூய்மையான எரிசக்தி மூலம் பெறப்பட்டதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற பயிலரங்கு இன்று புதுச்சேரியில் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:20, வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் சுதா ரகுநாதன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறமாறு மணி 35:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் TM கிருஷ்ணா.

இதுவரை வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம். இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் 7:00 திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் கே ஸ்ரீமதி அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலையரசி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சி.

நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 பின்னர் 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மக்களே சக்தி, நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள். 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இணையவை 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் நடத்துபவர் டாக்டர் ஆர் விசாலாட்சி அவர்கள், மாணவர் ஏ ஹேமாதேவி. 2:55 வானில் இருக்கே சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 4:00 உடன் பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு அவர்கள். 5:00 இளைய பாரதம் நேரடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி கூனிச்செம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசனார் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சனம். 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத மாநிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீண இசை. படைப்பு ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லியில் அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 நமது புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 ஆகிய நேரங்களிலும் பின்னர் இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

இனி 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை பிஃபா உலகக்கோப்பை 2026 பற்றிய தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 முதல் 7:35 வரை விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சந்திரன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும், பின்னர் 11:47 முதல் 12 வரையிலும் மெலடி மேஜிக். 11:30 முதல் 11:40 வரை ஸ்டம்ப் சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்க தோழர் நேரடி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸிம் கார்கே அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நேரடி நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ நேரடி நிகழ்ச்சி. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். 6:20 முதல் 7:00 வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரையும் பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தென் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானில் இருக்கே. 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், பின்னர் 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 FM ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. திரை இசை கேட்கலாம். பாடல் வருமுன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிவி பிரகாஷ் சைந்தவி குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் தெரி.
1: குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 7:06. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

கேட்ட பாடலின் படம் காளி, ஒலித்தது நிவாஸ் ஜானகி ஐயர் குரல்கள். திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் விஸ்வாசம்.

warning. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சி

வளர்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த் சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.
பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேச

0: பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக்கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அறிவிப்புகள் வருமுன் விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பயிர் வகைகளுக்கான சிறப்பு திட்டம். திட்டத்தின் கீழ் பயிர் அறுவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பயிர் இயக்கம் திட்டத்தின் கீழ் பயிர் வகைகளில் தன் நிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கச் செய்யவும் பயிர் அறவை ஆலை அமைப்பதற்கான நிதி உதவி

வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயிர் அறவை ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சமாக 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவி குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயிர் பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும், வங்கிக் கடன் பெறுவது கட்டாயமாகும், பயனளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும், இந்திய தரநிலைகளுக்கு உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயிர் பதப்படுத்தப்படும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குனர் புதுச்சேரி காரைக்கால் அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் பெற்று திட்ட வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாய நலத்துறையின் இணையதளமான https://agri.py.gov.in இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான ஆவணங்களுடன் வரும் 10ஆம் தேதி 8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயிர் அறவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயிர் தன்னிறைவை இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான வினவல்களுக்கு விண்ணப்பதாரர் துணை வேளாண்மை இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். அதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30. உழவர் உலகம் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் கே ஸ்ரீமதி அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களோட உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டன. இந்த மாதிரி மாறின உணவு பழக்க வழக்கங்கள்னாலதான் அதிக அளவில் சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற பல நோய்கள் ஏற்பட்டு அதிக அளவில் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நிலை இப்போ ஏற்பட்டு வருகிறது. அதே தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 110 பேருக்கு தான் சர்க்கரை நோய் அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ 110 பேருக்கு தான் சர்க்கரை நோய் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ இந்த மாறுபட்ட உணவு பழக்க வழக்கத்தினால நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதற்கான தீர்வா உலகம் முழுவதும் மீண்டும் கவனம் பெறுவது நம் பாரம்பரிய உணவான சிறுதானியங்கள் தான். இன்றைய அரிசி கோதுமைக்கு நடுவுல நாம மறந்துட்ட ஒரு பாரம்பரிய பொக்கிஷன் தான் நம்மளுடைய சிறுதானியம். இப்ப அதுக்கு பேரே நியூட்ரி சீரியல்ஸ், அதாவது சத்து மிகு தானியங்கள்னு உலகமே கொண்டாடுது. சிறுதானியங்கள் என்பது நம் முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள் தினசரி உணவுல பயன்படுத்திய மிகவும் சத்தான தானியங்களான கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி மற்றும் பனிவரகு போன்றவைதாகும். இந்த சிறுதானியங்களை ஊட்டச்சத்து நிறைந்தது அல்லது ஊட்டச்சத்து சுரங்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதுல சத்துக்கள் அதிகமா இருக்கு. இப்ப உதாரணமாக அரிசி மற்றும் கோதுமையை விட அதிக அளவு புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின்களான ரிபோஃப்ளாவின், நியாசின் போன்றவையும், தாது உப்புகளும் மற்றும் பல உயிர் சத்துக்களும் உள்ளன. கேழ்வரகுல அரிசியை விட 10 மடங்கு கால்சியம் இருக்கு. அதே மாதிரி கம்புல 8 மடங்கு கால்சியம் அதிகமா இருக்கு. அதே சாமையில பாத்தீங்க அப்படின்னா 7 மடங்கு அதிக நார்ச்சத்து இருக்கு. அது இது அரிசியை விட அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். கம்பு உடலுக்கு தெம்பு அப்படின்னும், சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை, வரகு உண்டால் வருங்காலம் பார்க்கலாம், குதிரை பலம் பெற குதிரைவாளி, கேழ்வரகு சர்க்கரையே விலகு, சோம்பல் நீக்கும் சோளம், பனிவரகு புற்றுநோயே விலகு, இந்த மாதிரி நிறைய பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரிதான் சிறுதானியங்கள் நம் உணவு பொருளாக எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த சிறுதானியங்களை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது நம்மளோட இதயம் வலுவாகவும் நரம்புகளுக்கு புத்துணர்வும் ஏற்படுது. மேலும் உடல் பருமன் கொண்டவர்கள் இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தும் போது அவங்களோட உடல் எடை சீராகிறது. எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சிறுதானியங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய நுண் கிருமிகளோட வளர்ச்சி தடுக்கப்பட்டு நம் பெருங்குடலோட செயல்பாடு சீராகுது. மேலும் நம் உடல் சுறுசுறுப்புக்கு காரணமான அந்த செரட்டினுங்கிற ஹார்மோன் சுரப்பிற்கு இந்த சிறுதானியங்கள் அதிக தேவையா இருக்கனால நம்மளுடைய உடல் பருமன் கூடுவது வந்து குறைகிறது. மேலும் இத்தகைய பல நன்மைகளை கொண்டதாலதான் இந்த சிறுதானியங்கள் இப்பொழுது நகரங்களில் மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலும் சிறுதானிய உணவுக்கு வந்து அதிக தேவை வந்து உருவாகி வருது. இவ்வளவு நேரம் சிறுதானியம்னா என்ன, சிறுதானியங்களோட முக்கியத்துவம் பத்தி பார்த்தோம். அடுத்து சிறுதானியங்களை ஏன் சாகுபடி செய்யணும், அதை நாங்க நேரம் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அதற்கும் சில காரணங்கள் இருக்கு. இப்போ விவசாயம் அப்படின்னாவே குறிப்பாக எதை நம்பி இருக்கு அப்படின்னா, நீர் நீர் இருந்தால் மட்டும்தான் விவசாயம் செய்யக்கூடிய சில சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு பயிரை விளைவிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு குறைந்த அளவாவது தண்ணீர் தேவை கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிறுதானியங்கள் அப்படிங்கிறது வந்து மற்ற பயிர்களோட ஒப்பிடும் பொழுது மிகவும் குறைவான தண்ணீரை பயன்படுத்தி வளரக்கூடிய பயிர்கள். அதாவது குறைந்த மழை இருந்தாலே நல்ல வளர்ச்சி வந்து நமக்கு கிடைக்கும், நல்ல விளைச்சலும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மற்ற பயிர்களை ஒப்பிடும் பொழுது இந்த சிறுதானியங்கள் வந்து வறட்சி மற்றும் நல்ல வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய திறன் கொண்டவை. அதுவும் அடுத்த ஒரு காரணம். இதை தவிர தற்போதைய காலநிலை மாற்றத்திற்கு உகந்த தீர்வாகவும் இந்த சிறுதானியங்கள் இருக்கின்றன. ஏன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா உலக வெப்பமயமாதல், ஓசோன் ஓட்டை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்ம சொல்றோம். இதனால வந்து ஒவ்வொரு முறை காலநிலை மாற்றங்கள் நிறைய மாறிக்கிட்டே வருது. இந்த அதிக வெப்பத்திற்குமே இந்த சிறுதானியங்கள் வந்து ஒரு உகந்த தீர்வாக இருக்கிறனாலதான் இந்த சிறுதானிய பயிர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளைமேட் ஸ்மார்ட் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மற்ற பயிர்களோட ஒப்பிடும்போது இந்த சிறுதானியங்கள் வந்து காலநிலை மாற்றத்திலும் நன்கு வளர்ந்து ஒரு மகசூலை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். இதை இல்லாம மற்ற பயிர்களோட ஒப்பிடும் பொழுது இந்த சிறுதானியங்களை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உற்பத்தி செலவு அப்படிங்கறது பார்த்தோம்னா ரொம்ப குறைவு. அதுவும் இல்லாம இந்த சிறுதானியங்களை உற்பத்தி செய்யறதுக்கு நமக்கு குறைந்த அளவு உறவு இருந்தாவே போதும். அதே மாதிரி பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் ரொம்ப குறைவு, பராமரிப்பு செலவும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. ஸோ அதனாலதான் இது விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால இந்த விவசாயிகள் இந்த சிறுதானியங்களை உற்பத்தி செய்து நல்ல லாபம் பெறணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். மேலும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பயிர்னாலும் சந்தைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ சிறுதானியத்துக்கள் டிமாண்ட் அதிகமா இருக்கு. அது குறிப்பா பார்த்தோம்னா திணை அரிசி, கேழ்வரகு மாவு, அடை மிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்கள் ரிலேட்டடான பொருட்களுக்கு வந்து இப்ப மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இதோடைய அடிப்படை பொருளை விட, அதாவது சிறுதானியத்தை தானியமா வாங்குறதை விட அதோடைய மதிப்பு கூட்டல் பொருளுக்கு வந்து சந்தையில வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கிறனாலையும் இதை நீங்க விளைவிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வழி இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த சிறுதானியங்களை சாகுபடி செய்யணும். இப்படிலாம் இதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான்

2003 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சது. இதுவரைக்கும் சிறுதானியம்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம், அப்புறம் ஏன் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இனி எப்படி சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு பயிரை சாகுபடி செய்யணும் அப்படின்னாலுமே அதற்கு முதல் தேவை நில மற்றும் மண் தேர்வு. ஸோ இந்த சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லா வகையான மண்களையுமே நன்கு வளரும். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மண் இருக்கு, நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய மணற்பாங்கான அல்லது சிவப்பு மண் வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றது. இவ்வாறாக தேர்வு செய்யப்பட்ட மண்ணில் எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிலத்தை 2 அல்லது 3 முறை நல்லா உழுதுவிட்டு மண்ணை வந்து நல்லா பொடி பொடியாக ஆக்கணும். மேலும் கடைசி உழவுன் போது 1 ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் இட்டு அதை மண்ணில் நல்லா கலந்து விடணும். ஒருவேளை நீங்கள் தேர்வு செய்த மண் வந்து பார்த்தோன்னா மிக கெட்டி ஆகல கடினமான மண்ணாக இருக்குது அப்படின்னா, அந்த பட்சத்தில் அந்த நிலத்தில் கடைசி உழவும் போது நீங்கள் 1 ஏக்கருக்கு 200 கிலோ ஜிப்சம் விட்டு உழுது விடுறது மூலமாக மண் நல்லா பொலபொலன்னு இருக்கும். ஸோ மண் எந்த அளவுக்கு பொலபொலன்னு துகள்களாக இருக்கோ அப்போ தான் வந்து அதில் பயிர் வந்து நல்லா ஊடுருவி வளரும். ஸோ அதனால் மண்ணை நல்லா பொடி பொடியாக நம்ம மாற்ற வேணும், அதுக்கு தான் வந்து நன்கு உழுது விட வேணும். அடுத்து விதை தேர்வு. விதை தேர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பயிராக இருந்தாலுமே நம்ம தரமான விதைகளை வந்து பயன்படுத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியம். மேலும் அந்த விதைகள் தரமாக இருக்கிறது இல்லாமல் உள்ளூர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதைகளாகவும் இருக்கணும். மேலும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களாகவும் இருக்கணும். அந்த மாதிரி விதைகளை தேர்வு செய்து நம்ம சாகுபடி செய்யணும். இப்போ உதாரணமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ கம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கோ 9 10 ஏன்னா இந்த ரகங்கள்லாம் பார்த்தோம்னா 85 நாட்கள் வாழ்நாள் உடையவை. மேலும் 1 ஏக்கருக்கு 12 குவிண்டால் அளவுக்கு மகசூல் தரக்கூடியவை. அதை கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் கோ 15 அத்தியாந்தல் 1 இந்த 2 ரகங்களும் பார்த்தீங்கன்னா கழுத்து கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டவை. அதே மாதிரி திணையை பொறுத்த வரைக்கும் கோ 7 அது வந்து 70 நாள் வாழ்நாள் உடையவை. சாமையில் வந்து பார்த்தீங்கன்னா கோ 4 மற்றும் 5 இருக்கு. இது ரெண்டும் வந்து மானாவாரிக்கு வந்து ரொம்ப உகந்தவை. அதே மாதிரி வரகுல வந்து கோ 3 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு, அது வந்து 65 நாள் வாழ்நாள் உடையவை. ஸோ இந்த ரகங்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்கள். மற்றும் ஒவ்வொரு ரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பியல்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி சிறந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து விதைக்க வேணும். இவ்வாறு விதையை தேர்வு செஞ்சா மட்டும் பார்த்தாது, தேர்வு செய்யப்பட்ட விதைகளை நன்கு விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த விதைகளை விதைப்பதற்கு முன்னாடி பூச்சிக்கொல்லி மருந்து கொண்டோ அல்லது பூஞ்சாணை கொல்லி மருந்துகளை கொண்டோ அல்லது உயிரி உரங்களை கொண்டோ அல்லது உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை கொண்டோ நேர்த்தி செய்யணும். ஏன் விதை நேர்த்தி செய்யணும் அப்படி செஞ்சா அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதை நேர்த்தி செய்வது மூலமா விதையோட முளைப்பு திறன் அதிகரிக்கிறது, நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் குறையும், மற்றும் செடிகள் எல்லாமே ஆரோக்கியமாக வளரும், ஒரே சீரான வளர்ச்சி இருக்கும். ஸோ இதுக்காகவாவது நம்ம எல்லா விதையிலும் கண்டிப்பா விதை நேர்த்தி செஞ்சுதான் நம்ம விதைக்க வேணும். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் உயிரி உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்வது சிறந்தது. அது உயிரி உரங்களை என்ன பயன்படுத்தணும்னு கேட்டீங்க அப்படின்னா, அசோஸ்பைரலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா. அது 1 கிலோ விதைக்கு தலா 10 கிராம் என்ற அளவில் அசோஸ்பைரலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியாவை கலந்து நம்ம விதை நேர்த்தி செய்யலாம். இல்லை ஒரு சில பயிர்களை பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் மூலமாக பரவக்கூடிய நோய் தாக்குதல் இருக்கும் அப்படின்னா, உதாரணமாக கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பச்சை காது நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அதிகமாக பரவக்கூடியதாக இருக்கும். அது வந்து விதைகள் மூலமாக தான் பரவும். ஸோ அந்த மாதிரி பயிரை நம்ம விதைக்க போகிறோம், சாகுபடி செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த விதைகளை கண்டிப்பாக விதை நேர்த்தி செய்யணும். அது ஒரு பூஞ்சை மூலம் தான் பரவக்கூடிய நோய். ஸோ அதை வந்து ஒரு பூஞ்சாணை கொல்லியை கொண்டு நம்ம விதை நேர்த்தி செய்யணும். குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம உயிரியல் முறையில் போகிறோம் அப்படின்னம்னா உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான ட்ரைகோடர்மா விருடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம விதை நேர்த்தி செய்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லை இப்போ வந்து இயற்கை முறையிலலாம் போகலை ரசாயன முறையில் தான் போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பூஞ்சை கொல்லி, அது கார்பன்டசிமோ அல்லது திரம் அப்படிங்கிற பூஞ்சை கொல்லி கடையில் இருக்கும், அந்த கெமிக்கல்ஸை பயன்படுத்தி நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம். கார்பன்டசிம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம விதை நேர்த்தி செய்து பயன்படுத்தலாம். இந்த விதை மூலம் பரவக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடிய பயிர் நீங்கள் சாகுபடி செய்கிறீங்கன்னா அதற்கு ஏற்ற விதை நேர்த்தி முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உயிரி உரங்களை கொண்டு விதை நேர்த்தி செய்துக்கலாம். விதையும் தேர்ந்தெடுத்தாச்சு, விதை நேர்த்தியும் செஞ்சாச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம், விதைக்கணும். ஸோ எப்போ விதைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், பருவத்தே பயிர் செய் அப்படின்ட்டு. ஸோ அப்படிங்கிறது என்னென்னா அந்த உரிய நேரத்தில் அந்த உரிய பருவத்தில் பயிரை விதைச்சு அதாவது மூலமாக நம்ம நல்ல மகசூல் அடையணும் அப்படிங்கிறது அதோடைய ஒரு விளக்கம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ சிறுதானியம்தான் சாகுபடி செய்ய போகிறோங்கிறத முடிவு பண்ணி நிலத்தையும் தயார் செஞ்சாச்சு, விதையும் தேர்ந்தெடுத்துட்டோம், விதையும் நேர்த்தியும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து விதைப்பு காலம் எப்போ விதைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணும். ஸோ விதைப்பு காலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உரிய காலத்தில் விதைக்கணும். ஸோ மழைக்காலத்தை பொறுத்து நம்ம விதைப்பு செய்கிறோம் அப்படின்னா, அது மானாவரியாக விதைப்பு செய்கிறோம் அப்படின்னா அதற்கு வந்து ஆடி மாதமும் புரட்டாசி மாதமும் மிக உகந்தது. இல்லை நீர்ப்பாசன முறையில் நம்ம விதைப்பு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தை மற்றும் மாசிப்பட்டம் வந்து மிக உகந்ததாக இருக்கும். ஸோ அந்த கரெக்டான டைமில் நம்ம விதைப்பு செய்யணும். மேலும் மானாவாரி பகுதியில் நம்ம விதைப்பு செய்கிறோம் அப்படின்னா மானாவாரி பகுதியில் முதல் மழை எப்போ பெய்யுதோ அதற்கு பிறகு நம்ம வந்து விதைப்பு செய்யலாம். மேக்சிமம் விதைப்பை வந்து நம்ம தாமதப்படுத்தாமல் சரியான நேரத்தில் செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மூலமாக நமக்கு அதிக மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விதை அளவு தெரியணும். இப்போ சாகுபடி செய்கிறோம் அப்படின்னா எந்த விதை எவ்வளோ ஏரியா செய்யணும், அதுக்கு எவ்வளவு விதை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். விதை அளவு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு

விதை அளவுங்கிறது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக மானாவாரியாக நம்ம சாகுபடி செய்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே வந்து விதைகளை வந்து நம்ம மேக்சிமம் வந்து தூவிதான் விடுவோம். நம்ம வரிசை நடவு முறை மானாவாரியில் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பயிருக்குமே வந்து குறிப்பிட்ட இடைவெளி அப்படிங்கிறது வந்து வரிசை நடவு முறையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டாக கம்பு சோளம் போன்ற பயிர்களுக்கு வந்து இடைவெளி அப்படிங்கிறது வந்து 45-15, அதாவது வரிசைக்கும் வரிசை இடைவெளி பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டரும் பயிருக்கும் பயிருக்குமான இடைவெளி வந்து 15 சென்டிமீட்டரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதே வந்து கேழ்வரகு பயிருக்கு வந்து இடைவெளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசைக்கான இடைவெளி 22.5 சென்டிமீட்டரும் பயிருக்கு பயிருக்கான இடைவெளி 10 சென்டிமீட்டரும் பரிந்துரைக்கப்படுகிறது. அதே திணை சாமை வரகு பனிவரகு போன்ற சிறுதானியங்களுக்கு இடைவெளி பார்த்தோம்னா 30-10 அப்படிங்கிற அளவில் இடைவெளி வந்து பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த வரிசை நடவு முறையில் நம்ம போகும்பொழுது அதுக்கான விதை அளவுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை அளவு நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு சோளத்திற்கு வந்து 1.5 கிலோ ஒரு ஏக்கருக்கு, அதே கேழ்வரகு போகிறதா இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதை அளவு தேவைப்படும். அதே திணை சாமி வரகு பனிவரகு போன்ற பயிர்களை நம்ம வந்து பயிரிடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ அளவு விதை வந்து நமக்கு தேவைப்படுதுங்க. இதெல்லாம் வரிசை நடவு முறையில் பயன்படுத்தும் போது இந்த அளவு தேவைப்படுது. அதே நீங்கள் வந்து மானாவரியாக சாகுபடி செய்கிறீங்க அப்படின்னா சொன்ன அளவை விட 1 கிலோ அல்லது 2 கிலோ அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மானாவரியாக போகும்போது நம்ம தூவி தான் விடுறோம். ஸோ எந்த இடத்துல அதிகமாக விழுகுது எந்த இடத்துல குறைவாக விழுகுது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இதுக்கு நமக்கு வரிசை நடவு முறையோடு ஒப்பிடும் பொழுது மானாவரியாக தூவி விடுற இடத்துல நமக்கு விதை அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அல்லது 1.5 கிலோ வந்து அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இந்த சிறுதானியங்கள் எல்லாமே சைஸில் ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மணல் கலந்து தூவி விடுறது பெட்டர். இல்லைன்னா விதைகள் ஒரு இடத்துல அதிகமாகவும் இன்னொரு இடத்துல குறைவாக இருக்கும். ஸோ இப்போ பயிர் வளர்ச்சியும் பயிர் எண்ணிக்கையும் பார்த்த நிலத்தில் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில இடத்துல கூட்டமாகவும் ஒரு சில இடத்துல கூட்டம் இல்லாமல் சொட்டையாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 1:4 ரேஷியோவில் நம்ம மணல் கலந்து தூவி விடுறது நல்லது. அப்போ தான் வயலில் பயிரை பார்க்கும்போது ஒரு சீரான இடைவெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம விதையளவு இடைவெளி பார்த்தாச்சு ஒவ்வொரு பயிருக்கும். மேலே ஏன் வரிசை நடவு முறையை வந்து நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வரிசை நடவு முறையில் சாகுபடி செய்யும் போது நம்ம களை எடுக்கிறதும் சரி உரமிடுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அது மூலமாக நமக்கு வெளியிருந்து பார்க்கும் பொழுதுமே ஒரே நேர்கோட்டில் தெரியும். ஸோ அதனால தான் வரிசை சாகுபடி முறையை நம்ம பரிந்துரைக்கிறோம். மேலும் வரிசை சாகுபடி முறையில் போகும்போது நமக்கு விதைய அளவு வந்து நமக்கு குறைவாகவும் தேவைப்படுது. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலையாட்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் தூவி விடுற மெத்தடை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது உர மேலாண்மை. உர மேலாண்மை அப்படிங்கிறது சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் தொழு உரம் மற்றும் இயற்கை உரங்கள் நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் போதும். அது கூட வேணும்னா 25 கிலோ டிஏபி மற்றும் 20 கிலோ பொட்டாஷ் நம்ம பயன்படுத்திக்கலாம். உயிரி உரங்களை பயன்படுத்துறது மூலமாக மண்ணோட வளம் வந்து பாதுகாக்கப்படும். இல்லை நீங்கள் இந்த 25 கிலோ அல்லது 20 கிலோ போக இஷ்டம் இல்லை, நாங்கள் வந்து மண் மாதிரி எடுத்துருக்கோம், வயலோட மண்ணை வந்து நாங்கள் பரிசோதனைக்கு கொடுத்தோம். ஸோ அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட மண்ணில் தலை மணி மற்றும் சாம்பல் சத்தோட அளவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பரிந்துரை செய்திருக்காங்களோ அந்த அளவை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்பயுமே ஒரு பயிரை சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி மண் மாதிரி கொடுத்து மண்ணை பரிசோதித்து அதுக்கேற்ற மாதிரி உரம் இடுறது தான் சிறந்த வழி நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அப்படி உங்களோட மண்ணை பரிசோதனை கொடுத்து அவங்க பரிந்துரைச்ச அளவை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது களை மேலாண்மை. எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே அதில் களை கண்டிப்பாக வரதான் செய்யும். விதையை விதைச்சு ஒரு 20-25 நாட்களுக்குள்ளே களை எடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா களைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பயிரோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த களையை வந்து நம்ம வந்து கை களையாகவோ அல்லது ஏதாச்சும் இயந்திரங்கள் பயன்படுத்தியும் எடுக்கலாம். முதல் 25 நாளுக்குள்ளே வரக்கூடிய களையை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். எடுத்துட்டா அடுத்துக்கு அப்புறம் பயிர் நன்கு வளர்ந்துடும். ஸோ அது மூலமாக அதுக்கடுத்து வரக்கூடிய களைகள் வந்து அந்த பயிரோட வளர்ச்சி மூலமாக மட்டுப்படுத்தப்படும். இல்லை அதையும் மீறி உங்களோட வயலில் வந்து 25 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் களை அதிகமாக இருக்குது அப்படின்னா 40வது நாள் மறுபடியும் ஒரு களை எடுக்கிறது சிறந்தது. அடுத்து நீர் மேலாண்மை. சிறுதானியங்கள் வந்து குறைந்த நீரில் வளரும் பயிர்கள் என்றாலும் ஒரு முக்கிய வளர்ச்சி நிலைகளில் வந்து நீர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விதை முளைக்கும் பருவம், பூக்கும் பருவம், கதிர் உருவாகும் பருவம், இந்த நிலைகள் எல்லாம் குறைந்த அளவாவது ஈரப்பதம் வந்து நிலத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் மானாவரியாக சாகுபடி செய்யும் போது அந்த பருவத்தில் பொழிகிற மழையை பொறுத்து பயிரோட வளர்ச்சியும் மகசூல் அமையும். நீர்ப்பாசன வசதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சி இந்த 3 பருவத்திலேயாச்சும் நம்ம நீர்ப்பாசனம் செய்யணும். அடுத்து பயிர் பாதுகாப்பு. பயிர் பாதுகாப்புங்கிறது ஒன்றும் இல்லை, பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதல் வந்து குறைவாக தான் இருக்கும். மற்ற நெல் கரும்பு பருத்தி இந்த மாதிரி பயிர்களோட ஒப்பிடும் பொழுது பார்த்தோம்னா சிறுதானியங்களில் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். சில சமயங்களில் வந்து தண்டு துளைப்பான், இலை சுருட்டு பூச்சி, கதிர் நோய்கள் ஏற்படலாம். அதற்கு நாம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பின்பற்றலாம். இல்லை நாங்கள் இயற்கை வழியில் சாகுபடி செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 5% வேப்பெண்ணெய் கரைசலோ அல்லது இஞ்சி பூண்டு கரைசலோ வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன மாதிரி நோய்கள்லாம் ஏற்படலாம் உதாரணமானு கேட்டிங்க அப்படின்னா இப்போ கம்பு பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் பச்சை காது நோய், அதுதான் அதிகமாக ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம விதை நேர்த்தி செய்வது மூலம் கட்டுப்படுத்தலாம். அதை மீறியும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் அந்த பச்சை காது நோய் இருக்கக்கூடிய கதிர் தெரியுதோ அந்த கதிரை
பிடுங்கி

0: அழிச்சிடணும். கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் கழுத்துக்கருகள் நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த கழுத்துக்கருகள் நோய் தென்படுது அப்படின்னா நீங்க கார்பன்டசீம் 5 g/L 1 L தண்ணிக்கு 5 g என்ற விகிதத்துல கலந்து தெளிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சூடோமோனஸ் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிற உயிரியல் காரணிய 1 L 5 g என்ற அளவில் கலந்து நம்ம தெளிக்கலாம். தெளிப்பது மூலமா அந்த ராகியில கழுத்துக்கருகள் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நம்ம விதை தேர்வு செய்யும் போதே இந்த கழுத்துக்கருகள் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட ரகங்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்து தண்டு துளைப்பான் அல்லது குருத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் பூச்சி தாக்குதல் இருக்கு அப்படின்னா நம்ம தயோமீத்தாக்சம் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லிய 1 L 1 g அப்படிங்கிற அளவில் கலந்து நம்ம தெளிப்பது மூலமா கட்டுப்படுத்தலாம். இவ்வாறாக நம்ம மேலாண்மை முறைகளை சரியா செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட பயிர் நன்கு வளர்ந்து வரும். அடுத்தது செய்ய வேண்டியது அறுவடை. அறுவடை அப்படிங்கிறது பயிர் நன்றாக காய்ந்து மணி கெட்டியானதும் அறுவடை செய்யணும். சரியான நேரத்தில் அறுவடை செய்யறதுனால நமக்கு தரமான தானியம் கிடைக்கும், சேமிப்பு இழப்பும் குறையும். அதனால நம்ம கரெக்டான டைம்ல அறுவடை செய்யணும். இதை தவிர சில பயிர்கள் பார்க்கும்போது அதுக்கான வாழ்நாள் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ கம்பை பொறுத்த வரைக்கும் 80-90 நாள் அதோட ஆயுட்காலம். ஸோ அந்த நாட்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அறுவடை செய்யலாம். இல்லை ராகி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதோட ஆயுட்காலம் விதைச்சதுலேருந்து 100 நாள் அல்லது 120 நாளுக்குள்ளே நம்ம அதை அறுவடை செஞ்சிடணும். தினையை பொறுத்த வரைக்கும் 65-70 நாட்கள் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. இந்த அறுத்த கதிரை எல்லாத்தையும் 2-3 நாள் நல்லா களத்தில் காய விட்டு மிஷின் கொண்டு அடித்து சுத்தம் பண்ணி தானியங்களுடைய ஈரப்பதம் வந்து 10-12% குறையிற வரைக்கும் காய வச்சு அதை சேமித்து வைக்கணும். ஸோ இந்த சேமித்து வைக்கும்போது பூச்சி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக சாக்கு பையில் தான் சேமித்து வைப்போம். ஸோ அப்போ ஒவ்வொரு மூட்டைக்கு இடையிலையும் நம்ம வேப்பிலையோ அல்லது நொச்சி இலைகளையோ போடுறது மூலமா நம்ம சேமிப்பு காலத்தில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்கலை குறைக்கலாம். இவ்வாறு அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் டைரெக்டா நீங்க வெறும் தானியமா அதை விற்பனை செய்யறது பதிலா அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் தானியமா விற்பனை செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் ரொம்ப குறைவு. இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோ கேழ்வரகு 35-40 ரூபாய்க்கு விற்கும். அதே நீங்க அதை ராகி மால்ட்டா மாத்தி விற்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ கேழ்வரகுல நீங்க 4 பேக்கெட் ராகி மால்ட் செய்யலாம். ஸோ ஒரு ராகி மால்ட்டை நீங்கள் 40 ரூபான்னு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா. அதே நீங்கள் 1 கிலோ ராகியாக விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபா. ஸோ அதை விட உங்களுக்கு 5 மடங்கு லாபம் இருக்குது. சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தானியமாக விற்பனை செய்யறத விட அதை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சாதான் உங்களுக்கு மகசூலும் அதிகம், அதே மாதிரி உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும். சரி, இதை தவிர என்ன மாதிரி சந்தை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் அதாவது FPO சொல்லக்கூடியதில் அந்த குழுக்களில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக நேராக விற்கலாம். அப்படி இல்லைன்னா அரசோட ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திலையும் விற்கலாம். அது தவிர சிறுதானியங்கள் தான் சாகுபடி செய்ய போறோம், அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ அரசு வந்து சிறுதானிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமா விதை இடுபொருட்களுக்கு 50% மானியம் கொடுக்குது. அதை தவிர PMFME அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா மதிப்பு கூட்டு இயந்திரத்துக்கு 35% மானியமும் கொடுக்குது. இல்லை நீங்க வந்து உங்களுக்கு பாசன முறையில தான் நீங்க சாகுபடி செய்யறீங்க, ஸோ அதுக்கு வந்து நீங்க தொட்டு நீர் போட போறதா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே நுண்ணீர் பாசனத்திற்காக 100% மானியமும் அரசு வழங்கி வருது. இதை தவிர நீங்கள் FPO இருக்கீங்க அதாவது உழவர் உற்பத்தியாளர் குழுவில் இருக்கீங்க அப்படின்னா நபார்ட்லேருந்து உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் பட்டியலா கடன் கொடுக்குறாங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிறுதானியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய உணவு மட்டும் இல்லை, அது நம்ம உடல்நலத்திற்கான ஒரு மருந்து, மேலும் மண் வளத்துக்கான காவலன், விவசாயிகளுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு திறவுகோல். ஸோ நம்ம எல்லாருமே சிறுதானியத்தை சாகுபடி செய்யணும்னு கேட்கிறேன். நிறைவா சிறுதானிய சாகுபடி செய்யறீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயத்தை கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரகத்தை தேர்ந்தெடுத்து விதை நேர்த்தி செய்யணும். அடுத்தது சரியான நேரத்தில் விதைக்கணும், சரியான நேரத்தில் களை எடுக்கணும். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தானியமாக விற்காம மதிப்பு கூட்டி வியாபாரம் செய்யணும். இது 3ஐயும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா அதிக மகசூலும் அதிக லாபமும் பெறலாங்கிறது என்னுடைய கருத்து. சிறுதானியங்கள் பயிரிடுவோம், நம் நலமான சமூகத்தை உருவாக்குவோம்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை சிறுதானியங்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் கே ஸ்ரீமதி அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.
2: நாட்டுப்புற பாடல் கேட்கும் முன் விளம்பரம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் அங்கக கழிவுகளை உரமாக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இயற்கை நமக்கு அளித்த இணையற்ற வளங்களில் ஒன்றான மண்வளத்தை காப்பதில் நம் அனைவருக்கும் பங்கு உள்ளது. அத்தகைய வகையில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை குறைத்து அங்கக உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தை மீட்டெடுப்பதுடன் நல்ல தரமான உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்து நீடித்த நிலையான சாகுபடிக்கு வழிவகை செய்ய முடியும். தரம் குறைந்த வளமற்ற நிலங்களை வளமான நிலமாக மாற்றுவதில் அங்கக உரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அங்கக கழிவுகளை அங்கக உரங்களாக மாற்றி பயிருக்கு அளிப்பதற்கு மக்க வைத்தல் என்பது மிக அவசியமானதாகும். இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையின் பங்கு மகத்தானதாக கருதப்படுகிறது. அங்கக பயிர்கழிவுகளான பயிர்கட்டைகள், நிலக்கடலை தோல், நெல் உமி, சோளத்தட்டைகள், கம்பு

0: தட்டைகள், மக்காச்சோள தட்டைகள், கால்நடை கழிவுகள் மற்றும் வீட்டு காய்கறி கழிவுகள் ஆகியவற்றை மக்க வைப்பதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவை பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 190 லட்சம் டன் பயிர் கழிவுகள் மக்க வைத்தலுக்கு பயன்படுத்த முடியும். இக்கழிவுகளை தகுந்த முறையில் மக்க வைப்பதன் மூலம் தழைச்சத்து 1 லட்சம் டன், மணிச்சத்து 0.50 டன் மற்றும் சாம்பல் சத்து 2 லட்சம் டன் பெற முடியும். இக்கழிவுகளை மக்க வைத்து பயிர்களுக்கு அளிப்பதன் மூலம் லாபகரமான முறையில் அங்கக கழிவுகளில் உள்ள சத்துக்களை மறுசுழற்சிக்கு உட்படுத்தி பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்கலாம். மேலும் இயற்கையான கழிவுப் பொருட்களில் இருக்கும் நுண்ணுயிரிகளை வளர்ந்து மக்குதலை செய்கின்றன. இதனால் மக்குதல் நீண்ட நாட்கள் ஆகின்றன. அதே சமயம் நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை சேர்க்கும் பொழுது நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் நுண்ணுயிரிகள் விரைவாக செயல்பட்டு குறைந்த காலத்தில் மக்குதல் நிறைவடைகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை மக்குதலை துரிதப்படுத்தக்கூடிய பல வகையான நன்மை தரும் நுண்ணுயிரிகளை கொண்டுள்ளது. 1 டன் அங்கக கழிவை மக்க வைக்க 2 கிலோ நுண்ணுயிர் கலவையை 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசலாக்கி கொள்ள வேண்டும். இக்கரைசலை குவித்து வைக்கப்பட்டுள்ள அங்கக கழிவுகளின் படுக்கைகளில் நன்றாக தெளித்து கிளறிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் குறைந்த நார்ச்சத்துள்ள கழிவுகள் 60 முதல் 75 நாட்களிலும் அதிக நார்ச்சத்துள்ள கழிவுகள் 90 முதல் 100 நாட்களிலும் மக்கும். இவ்வாறு தயாரிக்கப்படும் மக்கு உரமானது 1 ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவில் பரிந்துரை செய்யப்படுகிறது. இவ்வுரத்தினை பயிரிடுவதற்கு முன் அடியுரமாக நிலத்தில் இடுவதன் மூலம் மண்ணின் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்பட்டு ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்வது மேம்பட்டு பயிர்களின் உற்பத்தியும் அதிகரிக்க செய்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் விற்பனைக்கு உள்ளது. இதன் விலை 1 கிலோ ரூபாய் 63 ஆகும். மேலும் தகவல்களுக்கு தற்பொழுது கூறப்படும் முகவரியை அணுகலாம். பேராசிரியர் மற்றும் தலைவர், சுற்றுச்சூழல் அறிவியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-003. தொலைபேசி எண் 0422-66-11252 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அங்கக கழிவுகளை உரமாக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை பெற்று பயனடையலாம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. திரை இசை கேட்கலாம்.

0: கேட்ட பாடலின் படம் மன்மதன் அன்பு. ஒளித்தது கமலஹாசன், பிரியா ஜோஷி குரல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம்

0: வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 8:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

கேட்ட பாடல் என் படம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. ஒலித்தது சித்து ஸ்ரீராமின் குரல். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பயிர் வகைகளுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் பயிர் அறவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பயிர் இயக்கம் திட்டத்தின் கீழ் பயிர் வகைகளின் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயிர் அறவை ஆலை அமைப்பதற்கான நிதி உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயிர் அறவை ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவி குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயிர் பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும், வங்கி கடன் பெறுவது கட்டாயமாகும், பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும், இந்திய தரநிலைகளுக்கு உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயிர் பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குனர் புதுச்சேரி காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான https://agri.py.gov.in இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயிர் அறவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயிர் தன்னிறைவு இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பித தொடர்பான வினவல்களுக்கு

விண்ணப்பதாரர் துணை வேளாண்மை இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். நேரம் 8:32:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

பிரதீப் குமார் குரலில் கேட்டது ப்ளூ ஸ்டார் படப்பாடல். நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8645-58, விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. நிறம் 8:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: கேட்டது தர்பார் பட பாடல்.
1: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் சுமார் 94 கோடி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு எண்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார சூழல் அமைப்புகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் வரவிருக்கும் மழைக்கால கூட்டத்தொடருக்கான ஆயத்த பணிகளை ஆய்வு செய்தனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், வரவிருக்கும் கூட்டத்தொடருக்காக திட்டமிடப்பட்டிருந்த சட்டமன்ற பணிகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்பட்டதாக திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் நன்கொடைகள் கையாடல் செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து நியாயமான மற்றும் கால வரையறைக்கு உட்பட்ட விசாரணை கோரும் மனுக்களின் தொகுப்பை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை விசாரிக்க உள்ளது. மத்திய வடகிழக்கு மண்டல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மற்றும் மேகாலயா முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா ஆகியோர் இன்று தேசிய தலைநகரில் உள்ள டெல்லி ஹாட்டில் 4வது மேகாலயா அன்னாசி பழ திருவிழாவை தொடக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சந்தியா, இத்திட்டம் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதோடு உலக அளவில் விவசாயிகளின் திறன்களுக்கு புதிய உத்வேகத்தையும் அளிப்பதாக கூறினார். அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவின் முன்னாள் இயக்குநரும் இந்திய தகவல் சேவை அதிகாரியுமான செபாஸ்டியன் ராபர்ட் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று புதுடெல்லியில் காலமானார். அவருக்கு வயது 80. அவர் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறையில் ஒரு தலை சிறந்த நிருபராக தனது முத்திரையை பதித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா உலகக்கோப்பையில் அமெரிக்காவின் பாஸ்டனில் நடைபெற்ற முதல் காலிறுதிப் போட்டியில் மொராக்காவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியது. இன்றிரவு நடைபெறும் 2வது காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனையடுத்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi arrives in Auckland on final leg of his three-nation tour, receives warm welcome from his New Zealand counterpart Christopher Luxon and Indian community. External Affairs Minister S. Jaishankar meets his Omani counterpart Badr bin Hamad Al Busaidi in Muscat, discusses issues of cooperation in trade, investments, connectivity, maritime, technology and defence. Ministers of State for Parliamentary Affairs Arjun Ram Meghwal and Dr. L. Murugan review preparations for upcoming monsoon session. Railway approves Kavach deployment on 680 route kilometers of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarterfinal of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. Prime Minister Narendra Modi received a warm and enthusiastic welcome upon his arrival in Auckland, marking the start of his historic 2-day visit to New Zealand. This is the first by an Indian Prime Minister in nearly 4 days.

ஜெயச்சந்திரன் சுனந்தா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249948 விண்ணப்ப பக்கங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. நேரம் 9:40:32. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

காலமெல்லாம் காதல் வாழ்க. இது கேட்ட பாடலின் படம். ஒழித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா குரல்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை பகல் 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நேரம் 9:51:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை.

நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை.

0: கரிசம்
1: தகதி மத மத பரி மத பரி.

0: டி எம் சௌந்தரராஜன் குரலில் கேட்ட அந்த பாடலின் படம் திருவிளையாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள் உங்கள் FM.

0: மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேரம் 10:22, 18 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் காத்திருந்த கண்கள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசின் பயிர் வகைகளுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் பயிர் அறவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு, மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் பயிர் இயக்கம் திட்டத்தின் கீழ் பயிறு வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயிறு அறவை ஆலை அமைப்பதற்கான நிதி உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயிறு அறவை ஆலை அமைக்க மத்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவி குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்ய

தனிப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயிர் பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும். வங்கி கடன் பெறுவது கட்டாயமாகும். பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும். இந்திய தரநிலைகளுக்கு உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயிர் பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குனர் புதுச்சேரி காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான https://agri.py.gov.in இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயிர் அறவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயிர் தன்னிறைவு இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான வினவல்களுக்கு விண்ணப்பதாரர் துணை வேளாண்மை இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். நேரம் 10:39 12 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோடு.
3: என்ன கேள்வி அது? என்ன உணர்றாங்க
0: அவங்க? ஒண்ணும் உணரல, நீதான் திணற.
3: திணறதாவது
0: என்னென்ன வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.

0: படம் பார்த்தால் பசி தீரும்.
1: இடையினமாம்
2: இடையினமாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம். நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலையின் பங்கு வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ராதா நாராயணன் அவர்கள் வயலின் திருச்சி. சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி மக்களே சக்தி என்ற தலைப்பில் நெறிப்படுத்துபவர் மலர்விழி அவர்கள். 12:15 இசைப்பயிற்சி நிகழ்த்தில் கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் கே தனலட்சுமி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:40 மொழிபெயர்ச்சி பிரெஞ்சு பாடம் நடத்துபவர் டாக்டர் ஆர் விசாலக்ஷி அவர்கள் மாணவர் ஏ ஹேமாதேவி. 3:30 சங்கீத சாரல் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். நாளை மாலை 4 மணிக்கு உடன்பிறப்பு திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு அவர்கள். 5:30 சின்னஞ்சி

இருக்கிறீர்கள். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசனார் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 7:30 உழவர் உலகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் படைப்பு, ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 10:00 அகில பாரத நிகழ்ச்சி. டாக்டர் ஆர். மாதுரி தேவி அவர்களின் வீணை இசையிடம்பெறும் படைப்பு, ஆகாஷ்வாணி விசாகப்பட்டினம் நிகழ்ச்சி. டெல்லி அஞ்சல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள வானிலை அறிக்கை, மேற்கு மத்திய அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகளிலும் அதை ஒட்டிய கிழக்கு மத்திய அரபிக்கடலின் சில பகுதிகளிலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கக்கூடும். கர்நாடகா மற்றும் கேரளா கடலோர பகுதிகளில், லட்சத்தீவு பகுதி மற்றும் அதை ஒட்டிய கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கக்கூடும். வட ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டி கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிக்கக்கூடும். இதுவரை இந்திய வானிலை ஆய்வுத்துறை, சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: Second quarter final of FIFA World Cup at Los Angeles Stadium in Inglewood tonight. France has already stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter final in Boston. In Wimbledon tennis, Germany's Alexander Zverev stormed into men's singles final beating British wildcard Arthur Ferry in the semi-final this evening. The second-seeded Zverev produced a clinical performance to defeat Ferry in straight sets 7-6, 6-2, 6-4. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11:03. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1615 கிலோஹர்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 தொடங்கும். இப்பொழுது நிலையத்தின் நேரம் 11:10:25. ஜெய்ஹிந்த்.